0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR
3: தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ்
2: HD தமிழ் HD.
4: மனத்தியால செய்திகள்
5: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. குறிப்பிட்ட வருமான வரி பொறுப்புகளை திட்டமிட்டு நிறைவேற்ற தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3ம் கட்டத்தின் 37ம் நாள் அகழ்வு பணிகள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வில் மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டன. கோதாவரி நதியில் மீன்பிடிக்க சென்ற ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் வீட்டு கல்வி மற்றும் மாற்று கல்வி முறைகளில் பெற்றோரின் ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும், ஒன்றாரியோவில் தற்பொழுது சுமார் 90,000 முதல் 110,000 வரையிலான மாணவர்கள் வீட்டிலேயே கல்வியை தொடர்வதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவில் கடந்த ஜூன் 24ம் தேதி ஏற்பட்ட இரட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,069 உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பொத்திவில் கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய இலங்கை மீனவ படகு ஒன்றில் இருந்த மீனவர் ஒருவரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகேதாவுக்கு அணை திட்டம் குறித்து அவசர விவாதம் நடத்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் நிதிநிதி அறிக்கை ஆகஸ்ட் முதலாம் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஒன்றாரியோவின் வடக்கு பகுதியில் காட்டு தீயினால் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்ப வேண்டாம் என மாகாண முதலமைச்சர் டக்ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஜோர்டான் பகுதியில் ஈரான் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை மற்றும் ரோன் தாக்குதலில் அமெரிக்காவின் இரட்டை இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். செம்மணியில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு எதிர்வரும் புதன்கிழமை நீரில் பார்வையிடவுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் 90,122 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தலில் இயக்குனர் சேரன் தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது. அல்பர்டா மாகாணத்தில் அக்டோபரில் நடைபெறவுள்ள பிரிவினை தொடர்பான வாக்கெடுப்பை முன்னிட்டு பழங்குடியினர் தலைவர்கள் பிரச்சாரத்தை மீண்டும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். கயானாவில் 116 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் சென்ற படகு கவிழ்ந்ததைத் தொடர்ந்து மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர்.
4: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
6: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இரவு பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி
4: தமிழ் எச்டி
2: தமிழ் எச்டி.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். 9 மணி வரை பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு புலியும் ஒரு கழுதையும் இருப்பார்களாம். அந்த இரண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்களாம். அவர்கள் ஏன் சண்டை போடுகிறார்கள் என்றால், கழுதை சொல்லுமாம் புள்ளினுடைய நிறம் நீலம் தான் என்று, அதற்கு புலி சொல்லுமாம் இல்லை இல்லை பச்சை கலர் தான் என்று. இப்படியே சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டினுடைய ராஜாவான சிங்கத்திடம் கேட்பார்களாம். அப்போ சிங்கம் வரும் பொழுது இந்த கழுதை சொல்லுமாம், ராஜாவே தான் நான் சொல்கின்றேன் புள்ளினுடைய நிறம் வந்து நீலம் என்று, ஆனால் இவர் சொல்கின்றார் பச்சை என்று, எது சரியான கலர் என்று கேட்குமாம். அதற்கு அந்த சிங்கம் வந்து என்ன பதில் கூறியிருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 9 மணி வரை, இல்லை எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4462 2.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் சுதன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
6: இருக்கிறேன், நீங்கள்?
1: நல்லா இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு
6: சில நேரங்களை பொறுத்து தான்.
1: நன்றி நன்றி. எங்கள் வருகைக்கு சொல்லுங்கள்.
6: மேட்டு அந்த உங்கள்ட நீங்களும் வாசனம் என்றது இந்த ஸ்பெயின் மஞ்ச விட நல்லா இருந்ததுன்னா அந்த ரெண்டு பேரும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி இது அந்த சிங்கம் சொல்லியிருக்கு நீலம்
1: தானே,
6: சந்தோஷமா போன உடனே புலிக்கு கோபம் வந்ததும் புலி கேட்கும், என்ன ஐயா பிடிக்க நீ கழுதையோ அது கழுதையோ கழுதையோட வாதாட போக கூடாது நான் தெரியாதோ சொல்லி போட்டு வியாம போவேன். பாடல் வந்து செந்துர பூவே இல படத்துல இருந்து செந்துர பூவே இந்த பாடல
1: அந்த பாடல். நன்றி நன்றி உங்கள் வருகைக்கு. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் உங்களுடைய கதை நன்றாக இருந்தது. நன்றி, எல்லாத்துக்கும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் சசிரேகா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் மட்டுமணி 14 நிமிடம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹாய் சோமா, இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கிரேட், தேங்க் யூ.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: வளையல் கரங்களை தாங்க.
1: வளையல் கரங்களை, ஆமாம். கேட்டு மக்களுங்கள், இந்த பாடல் வந்து தொட்டால் பூ மலரும் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மக்களுங்கள், நன்றி.
2: ஓகேவா,
1: நன்றி. விஜய் ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 8:20.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: உலகம் இந்த பாடல் ஆனந்த பூங்காட்டை திரைப்படுத்தி தேவா மற்றும் சாபீஷின் குரலில்.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடலண்ணா.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் இந்திரா கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க இந்திரா?
2: நல்லா இருக்கும்.
1: முதல் தடவை உங்களுடன் கதைக்கிறேன். அப்படியா?
2: இல்ல இல்ல, முந்தி வந்தனாம், பிறகு நான் வரா வந்துட்டு இருக்கேன், திரும்ப இப்ப வந்தனாம். அடுத்த
1: நன்றி நன்றி நன்றி உங்கள் வருகைக்கு. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: சிவாஜி படத்துல ஏதாவது ஒரு பாட்டு கொண்டு போறோங்க.
1: ஏதாவது ஒரு பாடல், சகாரா பாடல் போடுவோம். சிவாஜி படம் பாத்தீர்களா நீங்க? நல்லது. கேட்ட மக்களுங்கள் நன்றி.
2: ஓகே, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் ஜெயசுதாஸ் மற்றும் காமதி ஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:32.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து SPB மற்றும் ஷோபா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 8:38.

0: உருளைத்திடும் முதல் HD தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் தெரிவு? நன்றி. TMS பாடிய பாடல் ஒழிக்கும் இந்த நேரம் 8:46.
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்கள்?
2: என்ன
1: பாடல் தெரிவு? யாருக்காக இல்ல, மயக்கம் என்ன பாடல் கேட்டு மகளுங்கள். நன்றி,
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில், கண்ணதாசனுடைய வாரிகளில், டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 8:51 நிமிடம்.

வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இக்கேள்வி என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு புலியும் ஒரு கழுதையும் வசித்து வந்தார்களாம். அவர்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்களாம். அவர்கள் ஏன் சண்டை போட்டார்கள் என்றால், புலி சொல்லிச்சாம் புலியினுடைய நிறம் பச்சைதான் என்று, அதற்கு கழுதை சொல்லிச்சாம் இல்லை இல்லை புலியினுடைய நிறம் நீலம் தான் என்று. இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது காட்டினுடைய ராஜாவான சிங்கத்திடம் கேட்டார்களாம். அப்போ சிங்கத்திடம் வந்து அந்த கழுதை கேட்டதாம் சொல்லிச்சாம், இவர் நான் சொல்கின்றேன் புள்ளினுடைய நிறம் நீலம் என்று, ஆனால் இவர் சொல்கின்றார் புள்ளினுடைய நிறம் பச்சை என்று, எது சரியான நிறம் என்று கேட்கும் பொழுது காட்டினுடைய ராஜாவான சிங்கம் என்ன செய்தான், கொஞ்ச நேரம் ஜோசிச்சுதான். ஜோசிச்சு போட்டு சொல்லிச்சாம் புள்ளினுடைய நிறம் வந்து நீல நிறம் தான் என்று சொல்லித்தான். அதை கேட்டு கழுதை வந்து மிகவும் ஹாப்பியாக துள்ளி குதிச்சு ஓடிச்சான். அது ஓடி போட்டு திருப்பி வந்து கேட்டுதான், ஆனால் நான் சொன்னது தானே சரி, அதனால் நீங்கள் புலிக்கு வந்து தண்டனை கொடுக்க வேணும் என்று. இதை கேட்டு அந்த சிங்கமம் என்ன செய்தான், கழுதைக்கு தண்டனையும் கொடுத்ததாம். அந்த தண்டனை என்னென்றால், நீ மூன்று நாள் யாருடனும் பேசக்கூடாதுன்னு சொல்லித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த புலி வந்து என்ன செய்ததாம், சிங்கத்திடம் கேட்டுதான், நீ எல்லாம் இந்த காட்டுக்கு ஒரு ராஜாவாண்டு, எப்படி புல் பச்சையாக இருக்குமெண்டு, புல் பச்சை தானே, நீ எப்படி நீளமாக இருக்குமெண்டு சொல்கிறாய் என்று. அதற்கு கழுதை சொல்லித்தான், ஆமாம், நானே அப்படி சொன்னேன் என்றால், நீ வந்து ஒரு கழுதை கூட தான் வாக்குவாதம் பண்ணினா, ஒரு முட்டாளோட நீ வாக்குவாதம் பண்ணினால்தான் நீயும் ஒரு முட்டாளாக இருப்ப, அதனால தான் உனக்கு நான் அந்த தண்டனையை கொடுத்தேன். உனக்கு தெரியாதா, எல்லாருக்குமே தெரியும் தான் புள்ளினுடைய நிறம் பச்சை தானண்டு, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், அதே போல் கழுதைக்கும் தெரியும் அதனுடைய நிறம் பச்சை தானண்டு, ஆனால் நீ ஒரு முட்டாளிடம் போய் வாக்குவாதம் பண்ணினால் நீயும் ஒரு முட்டாளாகத்தான் இருப்பாய், அதனால் தான் உனக்கு அந்த தண்டனையை கொடுத்தனண்டு சிங்கம் சொல்லித்தான். இதே போல தான் என்ன செய்வார்கள், சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், இதே மாதிரி தான் என்ன செய்வார்கள், பிடிவாதமாக இருப்பார்கள். தாங்கள் சொல்வது தான் சரி என்று எதையுமே மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் என்ன சொன்னாலுமே மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். மூன்று கால் என்றால் மூன்று கால் என்று தான் நிற்பார்கள், அப்படி தான் நிற்பார்கள். அவர்கள் எது எப்படி சொன்னாலும், அது சரியாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த மாற்றிக்கொள்ளும் பக்குவம் அவர்களுக்கு இருக்காது. அதனால் என்ன செய்ய முடியும், அவர்களை அந்த நபர்களிடமிருந்து நாங்கள் சண்டை போட்டு வாக்குவாதம் போட்டு நாங்கள் அப்படி இருப்பதை விட, எங்களுடைய மன நிம்மதியையும் நாங்கள் வீணடித்து எங்களுடைய நேரத்தையும் வீணடிப்பதை விட, வாக்குவாதம் செய்யாமல் நாங்கள் அமைதியாக இருந்தாலே நாங்கள் ஒரு விடயத்திலிருந்து வெற்றி பெறலாம். இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்தது. அமைதியாக இருந்தாலே நாங்கள் வெற்றி பெறலாம் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR
5: தமிழ் HD.
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ்
4: HD தமிழ் HD.
6: மனத்தியால செய்திகள்
7: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. ஜனவரி முதல் ஜூன் வரை உழம்புகள் பெருகும் வகையில் சுற்றுப்புறத்தை பராமரித்த குற்றச்சாட்டில் நாடு முழுவதும் 4672 வாக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் தனியார் தொழில் மற்றும் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 75% தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்கும் சட்டத்தை வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையங்களின் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கலாம் மற்றும் சுற்றுச்சூழல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என பெரும்பாலான கனேடியர்கள் கவலை தெரிவித்ததை லேயர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. சைனாவில் தென்மேற்கு பகுதியில் பெங்சை மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கனமழையால் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் இதுவரை 8 பேர் உயிரிழந்ததுடன் 34 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வருமான வரி பொறுப்புகளை திட்டமிட்டு நிறைவேற்ற தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3 கட்டத்தின் 37 நாள் அகழ்வு பணிகள் இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வில் மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டன. கோதாவரி நதிக்கரையில் மீன்பிடிக்க சென்ற ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் வீட்டு கல்வி மற்றும் மாற்று கல்வி முறைகளில் பெற்றோர் ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் ஒன்றாரியோவில் தற்பொழுது சுமார் 90,000 முதல் 110,000 வரையான மாணவர்கள் வீட்டிலேயே கல்வியை தொடர்வதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவில் கடந்த ஜூன் 24 திகதி ஏற்பட்ட இரட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,069 உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்மணியில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு எதிர்வரும் புதன்கிழமை நீரில் பார்வையிட உள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் 90,122 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தலில் இயக்குனர் சேரன் தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது. அல்பர்டா மாகாணத்தில் அக்டோபரில் நடைபெறவுள்ள பிரிவினை தொடர்பான வாக்கெடுப்பை முன்னிட்டு பழங்குடியினர் தலைவர்கள் பிரச்சாரத்தை மீண்டும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். காயனாவில் 116 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் சென்ற பயணிகள் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பொத்திவில் கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய இலங்கை மீனவ படகு ஒன்றில் இருந்த மீனவர் ஒருவரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகதாட்டு அணை திட்டம் குறித்து அவசர விவாதம் நடத்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஒன்றாரியோவின் வடக்கு பகுதியில் காட்டு தீயினால் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என மாகாண முதலமைச்சர் டாக்ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஜோர்டான் பகுதியில் ஈரான் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை மற்றும் ரோன் தாக்குதலில் அமெரிக்காவின் 2 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர்.
5: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 23 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் செவ்வாய்க்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் HD-யின் இதே ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, நட்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. எங்கும் எதிலும் எதிர்பார்ப்பு இல்லா பட்சத்திலும் ஒரு விதமான உணர்வு உண்டாகும். எங்கும் எதிலும் எதிர்பார்ப்பு இல்லாத பட்சத்திலும் ஒரு விதமான உணர்வு உண்டாகும். அதுவே இறுதி வரை நம்முடன் நீடிக்கும். அதற்கான பெயரே உண்மையான நட்பு. எங்கும் எதிலும் எதிர்பார்ப்பு இல்லாத பட்சத்திலும் ஒரு விதமான உணர்வு உண்டாகும். அதுவே இறுதி வரை நம்முடன் நீடிக்கும். அதற்கான பெயரே உண்மையான நட்பு.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சீமா தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம். நான் நிலம். நீங்க நிலமா? சொல்லுங்கள் அந்த நிலத்திட உங்களுடைய கவிதையை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்போம்.
2: படித்ததில் பிடித்த கவிதை. நீங்காத நினைவுகளுடன் உன் வருகைக்காக காத்திருந்த நிமிடங்கள் சுகம் சுகமானது. காணாத கண்களுக்கும் காத்திருந்த இதயத்துக்கும் தான் தெரிகிறது அதன் வலி. நன்றி, வணக்கம்.
1: அதன் வலி? அது என்ன வலி?
2: கவிதை ஏதோ சொல்லுது, எனக்கு தெரியுது.
1: நல்லது, சொல்லுங்க. என்ன பாடல் தெரியும்?
2: பூமாலூர்ல இருந்து மலரி ஒரு வார்த்தை பேசுற பாட்டு.
1: கேட்டு மகளுங்கள், உங்களுடைய கவிதைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:21 நிமிடம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானிட மாஜியாக நன்றி. இந்த கவிதை வந்து இதயராகத்துக்காக எழுதிய கவிதை. அதே போல எனக்கு நிறைய பேர் மர சில ஊக்கங்கள் தந்தவை, அவைகளுக்காகவும் இது ஒரு வரி இரண்டு திடம் அந்த வரியை வாசிப்பேன். நான் இந்த கவிதையோட ஒரு மாற்றம் செய்ய போறேன். முதல் இதயராகத்தை தலை வணங்கி துவங்குதான் என்னப்படுற சிறப்பு என்று அதற்கு நன்றிக்காக இந்த கவிதை சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: இதயராகம் வானொலி அலைகளில் என் இதய துடிப்புகள் காற்றின் ஓசையில் இசை குழந்தையாய் தவழ்ந்து பழகுகின்றன. தொலைவுகளை தாண்டி வரும் அந்த ஒளி துளிகள் யாரோ ஒரு இதயத்தில் அமைதியின் ஒளியாய் விழுகின்றன. என் அகத்தின் ஆழத்தில் அமைதியாய் உறங்கிய சொற்கள் இதயராகம் என்னும் அலைகளில் மெதுவாக விழித்தெழுந்து சிறு கவிதைகளாக பயணிக்கின்றன. வாய்ப்பு தந்த இதயராகமே என் உள்ளத்தில் உறங்கிய சிறு சிந்தனைகளை உறக்கத்திலிருந்து எழுப்பி கற்றுக்கொள்ளும் பாதையில் என்னை அழைத்து சென்று வழிகாட்டும் அன்பின் ஒளியே. தாயின் கருணையைப் போல என் தவறுகளை பொறுத்து நல்வழியில் நான் பயணிக்க வாய்ப்பை வரமாய் தந்தது நீயல்லவா? உன் அலைகளில் பயணிக்கும் என் சிறு கவிதைகள் மயிலின் தோகை போல சில வண்ணங்கள் சுமந்து காற்றின் பாதையில் மெதுவாக பயணிக்கின்றன. சொற்களால் ஊக்கம் தந்து செயல்களால் நம்பிக்கை விதைத்து ஒரு புன்னகையால் இதயந்தொட்ட நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்வதே என் மானிட அறம். சொற்களால் ஊக்கம் தந்து செயல்களால் நம்பிக்கை விதைத்து ஒரு புன்னகையால் இதயந்தொட்ட நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்வதே என் மானிட அறம். தாய் வயிற்றில் பிறந்தது வரம், என் தாயை மதிப்பது மகனின் மானிட தர்மம். என் கற்பனை கதவை திறந்த இதயராகமே உன் மகத்துவத்தை கவியில் போற்றுவது உன் சீடனின் நன்றி நிறைந்த கவிதர்மம். அன்பு இதயராகமே, என் காதல் ஒரு மனிதருக்குள் அடங்கவில்லை, அது கடனியாக விரிந்து கவிதையாக மலர்ந்து இறையொறியில் கலந்து என் உள்ளத்தை வழிநடத்தும் அமைதியான பேரொழியாகிவிட்டது. அதனால்தான் என் ஒவ்வொரு கவிதை வரியும் யாரையும் வெல்ல வெல்ல யாரோ ஒரு இதயத்தில் ஒரு சிறு புன்னகையை விதைக்கவே பிறக்கிறது. எல்லையற்ற வானமாக விரிந்த என் இதய ராகமே, நீ தந்த உயிர் சக்தியால் பிறக்கும் என் கவிதைகள் நேசமான மலைத்துளிகளாய் நீர்களின் மனங்களில் விழுந்து அன்பின் பூக்களாய் மலர்ந்து எல்லோர் இல்லங்களிலும் மகிழ்ச்சியை விதைக்கட்டும். அழகான சொற்களை ஆசியாய் அருளும் இறைவா, கனிவான மொழிகளால் கவி படிக்கவும் இதயங்களை தொடும் வரிகளை படைக்கவும் என் உள்ளத்திற்கு கவியர்கள் தாருங்கள்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி. இந்த இதயராகத்துக்கு வரையக்க நான் தான் ஒரு கோழையா வந்தேன். அநீதி என்ற கோழையா அப்ப அந்த இதயராகத்துக்கு தான் நன்றி. அங்கதான் வந்து இப்ப கொஞ்சம் பழகுறேன். அப்ப அதற்கு இதயராகத்துக்கு நன்றி கடனாக தான் இந்த கவிதை.
1: ஆஹா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அழகான கவிதை சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
2: முதல் முதல் இதயராகத்துல வந்து நான் கேட்ட பாடலும் இந்த பாடலான எங்க இருந்தா எங்க இருந்தா இந்த திருநாவில இருந்து அந்த பாடலை திருப்ப கேட்கிறேன்.
1: நல்லது, கேட்டுமாக்கலுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஹரஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:30.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் பதி செல்வி.
4: வணக்கம், அப்படி இருக்கிறீங்க?
5: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இரவு சாப்பிட்டு விட்டீர்களா?
5: ஆமாம்.
4: நல்லது, சொல்லுங்க. உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
5: அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்தி கொண்டு.
4: நன்றி.
5: வெள்ளி நிலவு வானில் என்று ஒரு கவிதை. வெள்ளி நிலவொளி விண்ணில் மின்னும், மெல்லிய காற்று மேனியை தழுவும். வெள்ளி நிலவொளி விண்ணில் மின்னும், மெல்லிய காற்று மேனியை தழுவும். மங்குள் கழித்து மயங்கி போகும், கங்குள் மெல்ல கவியும் நேரம். மங்குள் கழித்து மயங்கி போகும், கங்குள் மெல்ல கவியும் நேரம். கரையை தேடி காற்றுடன் மோதி நுழைந்த கடல் அலை நிறைந்த கிடக்கும். கலைந்த பட்சிகள் காதலுடன் கூடி படைத்த பாடல் பாகனை இழைக்கும். அலைமகள் மடியில் அமர்ந்தே இருந்தேன், கலைந்து போன கனவுகள் சிதறி அலையின் நுரையுடன் அமிழ்ந்து போனது. கலைந்து போன கனவுகள் சிதறி அலையின் நுரையுடன் அமிழ்ந்து போனது. தெளிந்த சிந்தையை தேடிய மனது குளிர்ந்த காற்றில் குளிர்ச்சி கண்டு கரையினை ஏற கால்கள் நடந்தன. கரையினை நோக்கி கால்கள் நடந்தன, மறைந்ததா உறுதி மனதில் கொண்டு. கரையினை நோக்கி கால்கள் நடந்தன, மறைந்ததா உறுதி மனதில் கொண்டு. நன்றி.
4: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. உங்களுடைய வரிகள் வந்து நிஜமாகவே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றி.
4: என்ன பாடல் தெரிவு?
5: எனக்கு அதே கடலையே நாடுகிறேன்.
4: ஆமாம், இந்த பாடல் வந்து ஜெயச்சந்திரன் ஜானகி அம்மா இணைந்து பாடிய ஒரு பாடல். கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
5: நன்றி,
4: நன்றி. ஆமாம், முழிக்கும் இந்த நேரம் வந்து 9:38.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
1: இந்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து SPB யின் குரல்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நிதியராக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் ஜிவி மற்றும் சக்தி ஸ்ரீயினுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:03.

மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள் வந்து, முதலாவது உயிர் உள்ளவரை உசா திரைப்படத்தில் இருந்து வைகை கரை காட்சி என்ற பாடல், இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து ஏன் பொன்னன்று பிறந்தா என்ற பாடல், மூன்றாவது பீஸ் திரைப்படத்தில் இருந்து அரபிக்குது என்ற பாடல், நான்காவது ஜோடி திரைப்படத்தில் இருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காவியம் என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது தாஸ் திரைப்படத்தில் இருந்து சாமி கிட்ட சொல்லிப்பிட்டா என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2. 5 பாடல்களையும் மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது உயிர் உள்ளவரை உசா திரைப்படத்தில் இருந்து வைகை கரை காட்சி என்ற பாடல், இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து ஏன் பெண்ணென்று பிறந்தா என்ற பாடல், மூன்றாவது பீஸ் திரைப்படத்தில் இருந்து அரபிக்குத்து என்ற பாடல், நான்காவது ஜோடி திரைப்படத்தில் இருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காவியம் என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது தாஸ் திரைப்படத்தில் இருந்து சாமி கிட்ட சொல்லிப்பிட்டா என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்தில் இருந்து ஜேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:08.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: 4163 9999 4163 9999. நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது உயிருள்ள வரை உசா திரைப்படத்தில் இருந்து வைகை கரை காற்றை, இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து ஏன் பெண் என்று பிறந்தாய், மூன்றாவது பீஸ் திரைப்படத்தில் இருந்து அரபிக் குத்து என்ற பாடல், மற்றும் நான்காவது ஜோடி திரைப்படத்தில் இருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காவியம், மற்றும் ஐந்தாவது தாஸ் திரைப்படத்தில் இருந்து சாமி கிட்ட சொல்லிவிட்டாண்ட பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். முதலாவது 2 என் பெண் அந்த பிறந்த 2 5 2 5 4 1 3 அதுக்கு ஒரு பணிவான பெண்கள் 2 பேருக்கு வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறேன். உங்களோட கவிதை சிறப்பா இருந்தது. அந்த கவிதைக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அதே போல செல்வி அக்காண்ட கவிதையும் கேட்டு நான் அவ அப்ப பிடிச்சா அவன் கவிதை கேட்டு கொண்டு வரன். அது அற்புதமான படைப்பு எழுத்துகளும். அவக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது உயிருள்ள வரை உசா திரைப்படத்திலிருந்து வைகை கரை காற்றை, இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்திலிருந்து ஏன் பெண் என்று பிறந்தாய், மூன்றாவது பீஸ் திரைப்படத்திலிருந்து அரபிக் குத்து, மற்றும் நான்காவது ஜோடி திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காவியம், மற்றும் ஐந்தாவது தாஸ் திரைப்படத்திலிருந்து சாமி கிட்ட சொல்லிவிட்டாண்ட பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4642 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் கனிவவர்தன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எனக்கு வந்து 2 3 5 மற்றது உங்களோட நீல புல்லு கதை, அது கன கருத்துள்ள கதை, வாய்ப்புக்கு அருமையான கருத்து தங்கச்சி.
1: நன்றி. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் இது.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
4: 1 5 4 1 5 4.
1: உங்களுக்கு உயிர் உள்ள வரை உசாதான் பிடிச்சிருக்கிறதா? நன்றி. நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
1: ஆமாம், அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். தொலைபேசி எண் 4664 4642 2. அதாவது முதலாவது உயிருள்ள வரை உசா திரைப்படத்திலிருந்து வைகை கரை காற்று, இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்திலிருந்து ஏன் பெண் என்று பிறந்தாய், மூன்றாவது பீஸ் திரைப்படத்திலிருந்து அரபிக் குத்து, மற்றும் நான்காவது ஜோடி திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காவியம், மற்றும் ஐந்தாவது தாஸ் திரைப்படத்திலிருந்து சாமி கிட்ட சொல்லிவிட்ட. இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்திராவின் குரலில். ஒழிக்கும் நேரம் 10:18.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கண்ணன் பேசுறது.
1: வணக்கம் கண்ணன், சொல்லுங்க.
2: 5-4-3-2-1
1: 5-4-3-2-1 அப்படி பின் ரிவர்ஸ்ல வருது அப்படியா?
2: ஆமா. எல்லா கலைஞருக்கும் வாழ்த்துக்கள். அப்ப உங்களுக்குள்ளே ஒரு குட்டு வைரமுத்து இருக்கிறாரா?
1: நன்றி நன்றி. அழைப்பிலிருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், சொல்லுங்க.
3: 4-4-3-1
1: உங்களுக்கு முதலாவது காதல் கடிதம் பிடிச்சிருக்கா?
3: நன்றி.
1: ஆமா, நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது பாடல் வந்து உயிருள்ள வரை உசா திரைப்படத்திலிருந்து, வைகை கரை காற்று. இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்திலிருந்து, ஏன் பெண்ணென்று பிறந்தாய். மூன்றாவது பீஸ் திரைப்படத்திலிருந்து, அரபிக்குத்து. மற்றும் நான்காவது ஜோடி திரைப்படத்திலிருந்து, காதல் கடிதம் தீட்டவே. மற்றும் ஐந்தாவது தாஸ் திரைப்படத்திலிருந்து, சாமி கிட்ட சொல்லிப்பிட்ட. இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து, ஹர்ஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில், சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 10:26.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. சீமா தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்திருக்கும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணனுடைய குரலில். வழக்கு வந்த நேரம் 10:32.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான தாஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:37.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதிராக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான உயிருள்ள வரை உஷா திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாசனுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 10:42.

இசைக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

ஆவாரம் பூதானோ நடக்கேறானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவிய

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-416-700-2222-j.ca.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: வாகனத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ .ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-7-2.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 16:13
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு, யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு, எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem. And did you
6: bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
6: Chella, milladat, Silvam.
5: Chari.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட

சோகாப்பர் சொல்லலுக்குப்பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோங்காப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோங்காப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23

0: கிரெடிட்டுக்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, chillat the dang chan.
3: Chillam illa da, Silvam.
4: Cherry, cherry.
7: Tamilan endru sollada, thalidimirndhen illada, tharaniyai nee vellada.
8: Thirukkural, eeradiyal, ulagilandha, deiva pulavanin kural ketpom.
9: Adhikaram 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம்.

0: குணராஜா 6476244165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்குப்பட்டு, யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்குப்பட்டு, எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA Credit. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: HD ダブル HD。 カナダで தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: என்ன தைரியம் இருந்தா இந்த பாட்டை போட்டு ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வந்த உடனே பத்தலை பத்தலை பத்தலைன்றாங்க, ஏரியா பூரா பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் பத்தலை பத்தலைன்ட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ்? எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பாட்டை. இல்லை, நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. எனக்கும் பத்தலை, நீங்கள் கால் பண்ணுறது பத்தலை. நிறைய பேர் புது நேர்கள்லாம் கால் பண்ணுங்க, பத்தலை பத்தலை அப்படின்னு சொல்ல போகிறேன். எதுக்கெடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஸோ ஆசை தானே நம்ம எல்லாருக்கும் வீக்னஸே, பத்தலை பத்தலை இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வந்து எல்லாரையும் தூண்டும். அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுக்கு ஆசைப்படணும், அதில் எந்த தப்புமே கிடையாது. நேர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கம் அனைவருக்கும். சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த தலைப்புக்கும் உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்க அப்படின்னா தர்றதுக்கு தயாராக இருக்கேன். பாடல் உடனே வராது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். ஸோ லைவ் ரிலே கொஞ்சம் டிலே இருந்தாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எங்களோட பேசலாம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த எங்களுக்கு இந்த கம்பெனி அப்படின்றலாம் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களோட பேசுகிறதுக்கு ரொம்ப அவளை காத்திருக்கேன். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. செய்திகளை தொடர்ந்து நீங்களை சந்திப்போம்.
1: பேருந்துகள் உட்பட்ட பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் அனைத்து வாகனங்களினதும் வீதி தகுதியை பரிசோதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. வட இந்திய மீனவர் சமூகங்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மீன்வளம், நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சகம் 1 ஏக்கர் கடல் வெள்ளரி வளர்ப்பு திட்டங்களுக்காக 120 பயனாளிகளுக்கு பரிந்துரை கடிதங்களை வழங்கி திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசிலக பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுணம் பகுதியில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தின் பொதுச்சபையை விரைவாக கூட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இனிய வாழ்வு இல்லத்தின் பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறுதிப்போரின்போது இடம்பெற்றதாக கூறப்படும் விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தற்பொழுது நாட்டில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான மர்ம மரணங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்று வலியுறுத்தி வருகின்றது. உண்மையான தலைமைத்துவம் என்பது பதவிகளோ அல்லது அதிகாரமோ அல்ல என்றும் பொறுப்புணர்வோடும் பரஸ்பர பரிவோடும் பிறரின் நலனுக்காக செயலாற்றுவதே ஆகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதாள கட்சியின் நாடாளுமன்ற முற்றுகை பேரணியை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களினால் டெல்லியில் 5 மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த உத்தரவு வரும் வரை அவை செயற்படாது என்றும் டெல்லி மெட்ரோ தகவல் வெளியிட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் 2576 கோடி ரூபாவில் 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2026 ஜூன் 28 ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியின் 135 அத்தியாயத்தில் மழையின் ஒவ்வொரு துளியையும் சேமித்து இந்தியா முழுவதிலும் நீர் சேமிப்பு உத்வேகம் தொடர்வதை உறுதி செய்யுமாறு பிரதமர் குடிமக்களை கேட்டுக்கொண்டார். கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பிய போலியேவ் அல்பர்டாவுக்கான தனது பொது வாக்கெடுப்பு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் டேனி லாய்டை நியமித்திருக்கின்றார். எபோலா வைரஸ் பரவுவதை தடுக்கும் முயற்சியாக கடந்த 21 கொங்கோ ஜனநாயக குடியரசில் இருந்த வெளிநாட்டினர் கனடாவுக்குள் நுழைவதை கனடாவின் பொது சுகாதார முகமை தற்காலிகமாக தடை செய்துள்ளது. வரும் நாட்களில் மோசமான காற்று மாசுபாட்டுக்கு தயாராக இருக்குமாறு பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களை கனடாவின் சுற்றுச்சூழல் துறை எச்சரித்திருக்கின்றது. பிரித்தானிய சிறைகளில் உள்ள கைதிகளின் நெரிசலை குறைப்பதற்காக தொழிலாளர் கட்சி அரசாங்கம் வகுத்துள்ள திட்டத்தின் கீழ் சுமார் 2500 பாலியல் வன்கொடுமையாளர்கள் மற்றும் சிறுவர் பாலியல் குற்றவாளிகள் செப்டம்பர் ஆரம்பத்தில் விடுவிக்கப்படுவது தொடர்பில் கன்சர்வேட்டிவ் கட்சி எச்சரித்துள்ளதாக தி டெலிகிராப் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கட்டார் வழங்கிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை அதன் முழுத்திறனையும் சோதித்து உறுதிப்படுத்துவதற்காக சுமார் 1 காலத்திற்கு பயன்பாட்டிலிருந்து விலக்கி வைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் மோதல்கள் 9வது நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் இன்று மசகு எண்ணெயின் விலை ஒரு கொள்கலனுக்கு $90 என்ற அளவை தாண்டியிருக்கின்றது. ஈரான் தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து குவைத்தில் உள்ள அல் சுஃபியா மின்சார மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீப்பிடித்து அது எரிவதாக பிராந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. டெங்கு அறிகுறிகள் காணப்படுவோர் வீட்டிலேயே தங்காமல் உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உயிரிழந்த முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரட்னவின் பூதவுடல் இன்று காவல்துறையின் பூர்ண மரியாதையோடு பொருளையில் உள்ள பொதுமயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இன்று முதல் முட்டையின் விலையை அதிகரிக்க தீர்மானித்ததாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல்கட்ட பணிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கனடா தலைமுறை போர் விமான தயாரிப்பு திட்டத்தில் இணையக்கூடும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் கனடா இதில் முழு உறுப்பினராக இணையாது என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா வரலாற்றிலேயே மிக மோசமான காட்டுத்தீ பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் 5000 மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் சுமார் 300 நீர்வீச்சு விமானங்களும் மற்றும் ஏனைய விமானங்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் ஆனால் ஆட்சிக்குள் பிளவு அதிகரித்து வருவதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஹோமூஸ் நீரிணை ஊடான எரிபொருள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஃபைனலி ஃபீஃபா முடிந்தது. முதல்லையே வந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப நாள் முன்னாடி பேசின மாதிரியே வந்து ஸ்பெயின் ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப பல பேர் எங்கே கேட்டாலும் வந்து இல்லை, நான் ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை இல்லை அப்படின்னு அர்ஜென்டினாவை ஏதோ எதிரி நாடாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே நினச்ச மாதிரியே வந்து நடந்துருச்சு. செமையாக இருந்தது மேட்சே இல்லையா? ஒரு கிட்டச்சி நிமிஷத்தில் நம்ம என்னது லக்ஷ்மம் போட்ட ஒரு கோல் இருக்குது பாருங்கள். ஐயா ஹெச்சி லக்ஷ்மி இல்லை, ஃபெரைன் தான் போட்டார். ஆனால் லக்ஷ்மி செமையாக விளையாண்டாங்கல்ல. ஸ்பெயின் வந்து பயங்கரமான ஒரு வெயிட்டான ஒரு டீமாக மாறிட்டு அந்த சைடே பாலை போக விடாமல் பண்ணிட்டாங்க. கடைசியில் இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா, மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு மானஸ்தன் இருந்தார், அவர் என்ன ஆனார் அப்படின்ற கேள்வி தான். மெஸ்ஸியும் இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு வரும், 30 அடியில் ஒரு பாம்பு. மெஸ்ஸியும் அந்த பாம்பு ஒன்று தான். ஏன்னா அந்த சந்திரமுகியில் அந்த பாம்புக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றுமே பண்ணாது, அதுவே இருக்கும் அதுவே போயிடும். அதே மாதிரி தான் மெஸ்ஸியும் வந்தார், ஒரு ஓரமாக நின்னார், அப்படியே பார்த்தாரு. நாலஞ்சு தடவை ஏதாவது ட்ரை பண்ணி கெத்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்காகலை, அப்படி கிளம்பிட்டார். ஸோ ஆல் த மெஸ்ஸி ஃபேன்ஸ் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தாங்க. ஆனாலும் முட்டு பாய்ஸ் விட்டு கொடுக்கல, எங்கள் தலைதாண்ட கெத்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேட்ச்சே முடிஞ்சதுக்கப்புறமும் மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிறப்பான செலிப்ரேஷன் முடிஞ்சது. அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு எப்பா உடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு சைடு இருந்தாலும் இன்றைக்கி இன்றைக்கி என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வேர்ல்டு ஜம்ப் டே, அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து குதிச்சிட்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். நீங்கள்லாம் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நான் கேட்க போகிறேன். எல்லோரும் இன்றைக்கி எத்தனை ஜம்ப் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து இந்த ஜம்பிங் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அந்த ஜம்பிங் ஜாக்கை வந்து சரியாக 100 தடவை 50 50 ரெண்டு செட்டாக கூட நீங்கள் போடலாம். அதை மட்டுமே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில் இருக்கிற அத்தனை நரம்புகள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். வெறும் ஜம்பிங் ஜாக் 100 தடவை பண்ணியே வந்து வேறு எந்த பெரிய ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் பல நோய்களிலிருந்து விடுபட்ட ஆட்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனது. ஸோ இருக்கிறதுலையே பெஸ்ட்டு 2 ஒர்க்கவுட்டை நீங்கள் டெய்லி காலையில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 100 ஜம்பிங் ஈஸி, ஆக்சுவலி 100 அப்படின்லாம் யோசிப்போம், ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். 100 நீங்கள் கையை நல்லா ரெண்டு கையும் விங்ஸ் மாதிரி எப்படி பறக்கணும் ஜம்பிங் ஜாக், அது வந்து மேலே வரைக்கும் கையை பண்ணி ஒரு 100 தடவை ஜம்பிங் ஜாக்கும் கரெக்டாக ஒரு 30 ஸ்குவாட்டு 30 இல்லை 40 ஸ்குவாட்ஸ், 30 போட்டால் கூட போதும், 10 10 வந்து நீங்கள் உட்காந்து எந்திரிக்கிறதுக்குல தோப்பு கரணம் போடுறதில்ல அந்த மாதிரி, ஸோ விநாயகருக்கு நம்ம போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 30 40 ஸ்குவாட்டை போட்டிங்க அப்படின்னா அதுவே போதும் அப்படின்னாங்க. மற்றபடி பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் தான் வந்து மார்னிங் ருட்டீன் எக்ஸசைஸில், இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த குதிக்கிறத மறந்துடாதீங்க. வேர்ல்டு ஜம்ப் டே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் வந்து ஜம்ப் ஆகுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டே. எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப ஃபேசினேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் பற்றி பேசும்போதோ இல்லை அதை பற்றி நம்ம வந்து படிக்கும்போதோ தான். என்ன இந்த மைக்கில் இந்த டிங்கு டிங்கு டிங்கு சவுண்டு ரொம்ப அடிக்குது இல்லை? இப்போ அடிக்குதான்னு பார்ப்போம். ஹலோ, இப்போயும் அடிக்குது. இந்த டிங் டிங் சவுண்டை எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுடைய டெக்கு சப்போர்ட்டு ஆளை காணும். ஹலோ ஹலோ 1 2 ஹலோ ஹலோ. திருப்பி பேசும்போதெல்லாம் பின்னாடி டிங்கி டிங்கி டிங்கின்னு வந்துகிட்டே இருக்கல, ரொம்ப அநாயகமாக தான் இருக்குது. எனக்கே அது வந்து பிடிக்கல. அந்த சவுண்டை கட் பண்ணுறதுக்கு இந்த சவுண்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு இப்போதைக்கு என்னால் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு தோணலை. கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்குள்ளே அதை சரி பண்ணிடுவோம். ஓகே, அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு தலைப்பு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட அந்த மூன் டே, அதாவது நிலாவுக்காக ஒரு நாள், ஏன் ஜூலை 20ஆம் தேதி 1969 அப்பல்லோ 11 ஆஸ்ட்ரோநாட் நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார்ல, அவரும் அப்புறம் எப்பயுமே வந்து இந்த முதல்ல நிலாவை கால் வச்சது யார் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது யார் கால் வச்சாங்க அப்படின்னு சொன்னது யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் பேர் என்ன? பஸ் ஆல்ட்ரின். பஸ் ஆல்ட்ரினும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் தான் வந்து நிலாவில் இறங்கி நடந்த முதல் மனிதர்கள். ஸோ அதனாலேயே வந்து இன்றைக்கி நாசா வந்து இதை டிக்ளேர் பண்ணி மூன் டே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செலப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு யாரெல்லாம் நிலாவை பார்த்தீங்கன்னு தெரில, ஆனால் என்டையர் அப்படியே அந்த அந்த அப்படியே அந்த ரவுண்டு அந்த பந்து மாதிரி அப்படியே செம்ம பெருசாக அவ்வளோ கிளியராக தெரிஞ்சது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோ வீடியோ வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு ஐயோ என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஓரளவு கேப்சர் பண்ண முடிஞ்சது. நீங்களும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நியூஸ்லேயே போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது நேற்று நிலா. இன்றைக்கும் வந்து அதே மாதிரி நல்ல பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு 8:30 மேலே நீங்கள் வந்து நிச்சயம் 8:30 மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து மிகப்பெரிய பந்தாக காட்சியளிக்கும். அதை வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மூன் டே இதெல்லாம் இல்லாமல் லாலிபாப் டே அப்படிங்கிறது இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் செஸ் டே. எவ்வளோ பேருக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து முதல்ல அதை வந்து ஐயோ என்னது இவ்வளோ கஷ்டமான ஒரு விளையாட்டாக இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிது. ஆனால் அது விளையாட மிகப்பெரிய அடிக்ஷன். செஸ் விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு தெரப்பியூட்டிக்கான ஒரு விளையாட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு செஸ் விளையாண்டு அப்படின்னா யாராவது ஒரு அடிமையை பிடிச்சி கண்டிப்பாக இவனுக்கு நம்மக்கிட்ட தோத்தான் போவோன்னா அவனை பிடிச்சி நீங்கள் வந்து விளையாடி ஜெயிச்சிருங்க. ஓகேவா? இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த மூன் டேயில் எப்பயுமே நான் வந்து பயங்கரமாக ஆச்சரியப்படுறது ஒரு விஷயந்தான், யாருமே மூனோடைய முதுகை பார்த்ததே கிடையாது. நிலாவுடைய முதுகு நீங்கள் பார்க்கவே முடியாது, பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய செலஸ்டியல் மிஸ்ட்ரி. அதை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. அதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்களே தெரிஞ்ச சொல்லுங்கள், நான் கடைசியில் நான் சொல்கிறேன். ஏன் வந்து நிலாவுடைய முதுகை நீங்கள் பார்க்க முடியும்? நிலாவோட முதுகு நான் பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த எஸ்ஜே சூர்யா திரைப்படத்தில் வர நிலாவோட முதுகை நிறைய தரம் நான் பார்த்துருக்கேன். இந்த முதுகை நான் கேட்கல. சோப்பு போடுற முதுகை பற்றி நான் பேசலை. உண்மையிலேயே நிலாவுடைய பின்புறம் அந்த நிலா சுற்றித்தான் இருக்கணும். அது சுற்றுது அப்படின்னா இந்த ஆர்பிட்டில் அதுவும் சுற்றுது, நம்மளும் சுற்றுறோம். ஏதாவது ஒரு பகுதியிலேருந்து நீங்கள் நிலாவுடைய வேறு ஜோனை நீங்கள் பார்க்கலாம்ல. ஆனால் எங்கே போய் பார்த்தாலும் பாட்டி வடரை சுடுற அந்த சைடு தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு சைடில் வந்து தாத்தா பீடி அடிச்சுட்டு இருப்பார், அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாட்டி வடை சுடுறதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் தாத்தா வீடியோ எடுக்கிற சைடு ஏன் நீங்கள் பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செலஸ்டியல் க்வெஸ்சன். இது வந்து நீங்கள் இதுக்கு சரியான பதில் நீங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் சொல்லலாம் கால் பண்ணும்போது. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் இன்றைக்கி வந்து தலைப்புக்கு வந்தோம் அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம இந்த வானத்தை பார்த்து நிலாவுக்கு சோறு ஊட்டுறது, நட்சத்திரங்களை பார்த்து பேசுகிறது, இதெல்லாம் இருக்குது. செலஸ்டியல் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் பார்க்குறீங்க, நட்சத்திரம் வந்து மிளிருது, ஆஹா எவ்வளோ அழகாக ஜொலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கி நைட்டு ஜொலிக்கலை. ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து குறைஞ்சது ஒரு 140 லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குது இல்லையா, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ 140 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் உங்களை பார்த்து ஹாய் சொன்னது தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்குற. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாரோடைய லைட்டை மின்னுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 140 வருஷத்துக்கு முன்னாடி மிளர்ன ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது எப்படி இருக்குல்ல? அப்போ ஏன் வந்து அது முன்னோர்கள் நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா 140 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாலாம் செத்து போயிருப்பார், அவருடைய ஸ்மைல் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு 140 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லைட் இயரை கல்குலேட் பண்ணி அதை ஒரு அதோடய பியூட்டியை சொல்கிறாங்க. செலஸ்டியல் விஷயத்தை பற்றி பேசினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பிக்பேங் தியரிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பேசலாம். ஸோ இதில் அழகான தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகம் இப்போ இந்த இப்போ நிலாவில் வந்து 5-star ஹோட்டல் கட்டிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து நிலாவுக்கு டூர் போகிறதுக்கு பயணிகள் விமானம் வந்து தயாராகிட்டுருக்கு. ஒரு ராக்கெட் ஜஸ்ட் கெஸ்ட்டை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர்றதுக்கு மூணு ட்ரிப்பு ஜாஸ்தியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக இன்னொரு 20 வருஷத்தில் நமக்கும் இந்த செலஸ்டியல் வேர்ல்டுக்கும் ஆகாசத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து என்னென்னலாம் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கற்பனைக்கு தான் இந்த கேள்வி. நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து இன்னும் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் பேசி என்ன நிலா, அதாவது நீங்கள் ஆகாசத்தில் இந்த ஸ்பேஸில் வந்து என்னென்னலாம் வந்து அப்டேட்ஸ் நடந்துருந்தால் நல்லாயிருக்கும். வேறு என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆகாயத்தில் இந்த ஸ்பேஸில் வந்து திடீர்னு? அதே தான் பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் கேட்டதில்லை, இப்போ நிஜமாகவே நிலாவில் வடை சுட்டு டீ போட்டு குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி நிஜமாகவே நீங்கள் வந்து வேறு வேறு கிரகங்களை விசிட் பண்ண முடியுமா, வேறு என்னென்னலாம் வந்து நீங்கள் இந்த ஸ்பேஸில் வந்து டெவலப் நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்னொரு நாளும் செலிப்ரேட் பண்ணப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த நிலாவோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன், இந்த ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செஸ் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செஸ்ஸில் எந்த அந்த எந்த ஆட்டம் ஆட்டக்காரரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ராணியா ராஜாவா மந்திரியா இல்லை இந்த குதிரையா சிப்பாயா, அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு பிடித்த அந்த காயின் எது அப்படிங்கிறதும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வந்தது, இன்றைக்கி ஃபார்ச்சூன் குக்கி டே. ஃபார்ச்சூன் குக்கி தெரியும்ல, நீங்கள் போனீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து கொரியன் சைனீஸ் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு குக்கி கொடுப்பாங்க, முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குக்கியை உடச்சா உள்ளே வந்து அவ்வளோ நாளைக்கே நீ வந்து பணக்காராயிருவேன், நீ பண்ணுறது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும் உங்களோட உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ச்சூன் குக்கியில் எழுதியிருக்கும். நீங்கள் ஃபார்ச்சூன் குக்கி பதிலாக அது வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக இருக்குல்ல, இந்தியன் முறையில் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ச்சூன் விஷயத்தை இந்த ஜோசியர் சொல்கிற விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னா தமிழ் மக்கள் இடையே வந்து இதை பிரபலப்படுத்தணும்னா எந்த ஐட்டத்தில் வந்து இந்த ரைட்டிங்ஸை போடலாம், ஃபார்ச்சூன் ரைட்டிங்கில் அந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா, அதை எதுக்குள்ளார வந்து இப்போ வடக்குள்ளே ஒழிச்சு வைக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு கேள்வி. நம்ம தமிழ் உணவுகளை இல்லை தமிழ் மக்கள் இடையே வந்து இந்த ஃபார்ச்சூன் மேட்டரை வந்து ஃபார்ச்சூன் குக்கி மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ரீஇன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஐட்டத்தில் வந்து அந்த ஸ்லிப்பை சுருகலாம் அப்படின்ற ஒரு ஃபன் கேள்விக்கும் உங்களுடைய பதிலோட கால் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு விஷயம் தான், ஒன்று இந்த ஃபார்ச்சூன் குக்கி மாதிரி ஃபார்ச்சூனில் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐட்டம் வந்தால் என்னவாக இருக்கும், அதே மாதிரி செலஸ்டியல் டெவலப்மெண்ட்டில் இந்த ஸ்பேஸில் அண்டத்தில் நடக்க போகிற என்னென்னலாம் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து டெவலப்மெண்ட் நடக்க போகுது 20 வருஷத்தில் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்கள் 416-644-6222. இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர், காலை வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், நான் பேசுங்க. எப்படி நிலமா இருக்கீங்களோ?
5: நல்லா இருக்கேன். அது ஏன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நிலமா இருக்கிறேன். நன்றி.
5: ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு, இப்ப இந்த நான் பேசும்போது கொஞ்சம் டிங் டிங்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா?
6: ஓ தான் ஜோதிஷ்யமலே, நீங்க கலத்துல இது மணி கட்டி இருக்கீங்களோ?
5: வீட்ல கட்டி விட்டுருக்காங்க. ஆமா, எங்க தொலைஞ்சு போயிட்டாலும் இந்த மாட்டுக்கு கட்டி விடுவாங்களே, எங்க மேஞ்சிட்டு இருக்குன்னு
6: கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆ, எங்க நிக்கிறது பாக்குறதுக்கு.
5: ஆமா,
6: அது இது அது கண்ண நாள வருது.
5: அப்படியா, இது நான் பேசும்போது மட்டும் தான் இப்படி வருதா இல்ல மத்த ஆர்ஜே பேசு?
6: மெட்டவே தம்பிக்கும் வருது. லாஸ்ட் வீக்கும் கரெக்டாங்க இல்ல? ஆஹா, ஓ நீங்க கேட்டீங்க தானே, எல்லாரும் சொன்னா தானே.
5: ஆமா ஆமா, இது எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் சென்னா இன்னைக்கு. அது ஏன்னா
6: அது நல்லா இருக்குது கேட்க, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருக்கு.
5: ஆஹா, ஏற்கனவே பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு தான் இருக்கு, அது இல்லாம இந்த டிங் டிங்கா தேவையா அப்படின்றது தான் கேள்வி. பரவாயில்ல,
6: நீங்க சொன்னீங்க தானே சந்திர மண்டலத்துல ஆம்ஸ்ட்ராங்கும் நீலம் எப்படி நாட்டு காலை வச்சது கொண்டாண்டு.
5: ஆமா,
6: விழா விழா.
5: ஆமா,
6: சில வீடுகள்ல சில நிலாக்கள் புருஷன்லயே காலை வைக்கிறது ஒவ்வொரு நாளும் என்ன,
5: கழுத்து மேலையா தலை மேலையா?
6: கழுத்துல வச்சா நல்ல ஒரு ஏடியா போய் சேர்ந்துடலாம்.
5: ஆமா,
6: மோதகத்துல
5: ஒழிக்கலாம், மோதகத்துல ஒழித்து வச்சா நல்லா இருக்கும். ஆனா ஸ்லிப் வந்து ஓ பிளாஸ்டிக் ஸ்லிப்பா தான் வைக்கணும், ஏன்னா மத்த பேப்பரை வச்சா நனைஞ்சி அப்படி சொத
6: சொதனும்.
5: மோதகத்துல வைக்கலாம், இன்ட்ரெஸ்டிங், நைஸ். அந்த பதில் நல்லா இருந்தது. நீங்க வந்து செஸ்ல விளையாடுவீங்களா? நினைக்கிறீங்க ஆகாசத்துல
6: ஆகாசத்துல என்ன எங்களையும் கொண்டு போய்க்கல, இந்த ஆடு மாடு கோழிகளையும் கொண்டு வந்தாதான் நாங்க வந்து சீவிக்கலாம் அங்க.
5: ஓ, அங்க ஆகாயத்துல ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்றீங்களா?
6: அப்பதான் பிரியாணி அதுகள் எல்லாம் செய்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கலாமே.
5: கரெக்ட். இங்கிருந்து எத்தனை நாள் தான் இந்த ஃப்ரோசன் மட்டனியே சாப்பிட்டுட்டு
6: இருக்கிறது?
5: கரெக்ட்.
6: வெஜிடேரியனோட இருக்கலாம், வெள்ளிக்கிழமை ஓகே, அது ஒண்ணும் செய்யலாம். நாங்கள்
5: கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மட்டன் பிரியாணி சாப்பிடணுன்றது தான் வந்து நிலாவில் உட்காந்து சாப்பிடணுன்ற கனவை நீங்க வந்து நிறைவேற்ற பாக்குறீங்க. சூப்பர், சிறப்பு. ஆஸ் யூஷுவல் செம ஜாலியான ஒரு டாக் உங்க கூட. என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: எல்லா இடமும் தீ பற்றி எரியுது தானே.
5: ஆமா,
6: காணபடியா நாங்கள் தீ பிடிக்க என்ன பிடிக்க அந்த பாட்டை கேட்போம்.
5: தீ பிடிக்க தீ, ஓகே, போட்டுருவோம் அந்த பாட்டை உங்களுக்காக.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம். என்ன இதுவே ஒரு பிக எக்கச்சக்க ஏரியால பத்திக்கிட்டு எரியுது. அது இல்லாம 868 இடங்களுக்கு மேல வந்து பத்திக்கிட்டு எரியுது. 5000 என்னது தீயணைப்பு வீரர்கள் வந்து உள்ள இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இதை வந்து தீ பிடிக்க பாட்டை கேட்டு ஜாலி பண்ணிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தானே இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. சொல்லிவிட்டு அடுத்த நேரை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் ராஜ், நான் மதன் அழைக்கின்றேன்.
5: காலை வணக்கம் மதன், நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: காலை வணக்கம். அந்த மாதிரி பொருளை போய்கொண்டு ராஜ் வந்திருக்கின்றார்.
5: ஆஹா,
7: 20 வருடத்துக்கு பிறகு நாங்கள் குண்வழியிலே எல்லாமே செய்யலாம். அங்க மாட்டை கட்டி எல்லாம் பால் கறக்கலாம்.
5: சரி,
7: கோழி முட்டை எப்ப போட வந்து பார்த்து சாப்பிடலாம்.
5: அது சரி.
7: அப்படி நல்ல இதெல்லாம் தைப்பொங்கலை கொண்டாடலாம், சூரியனை சுட்டே இருந்து கொண்டாடலாம் தைப்பொங்கலை.
5: அது சரி.
7: அப்படி தன இதெல்லாம் செய்யலாம். நிலாவில பாட்டி சொல்ற இதை போயிட்டு கிட்ட போய் பாக்கலாம். பாட்டிட்ட படையும் வாங்கி சாப்பிடலாம். படை, தோசை.
5: என்ன ஒரு ஐடியா. உண்மையிலே வந்து நீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா?
7: நடக்காம இது
5: ஒன்று
7: கண்டிப்பா நடக்கும். காலம் போற போக்கில ராஜ், இதெல்லாம் சாத்தியப்படுறது மிகவும் சுலபம்.
5: குக்கி மாதிரி தமிழ் மக்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரோ பண்ணா எதை கொடுக்கலாம்?
7: என்ன ராஜ் சொன்னீங்க,
5: ஃபார்ச்சூன் குக்கின்னு சொல்லி நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா?
7: அந்த குக்கி நான் சாப்பிடலையே. அது என்ன குக்கி, சாக்லேட் சிப்ஸ் குக்கியா இல்லாட்டி அந்த குக்கி நான் சாப்பிடலையே.
5: என்ன, நீங்கள் இன்றைக்கே போய் ஏதாவது ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, இல்லை அப்படின்னா. ஆமாம், நீங்கள் ஃபார்ச்சூன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்கல்ல, ஃபார்ச்சூன் குக்கின்னு போட்டாலே வரும். அது உள்ள அது ரெண்டாக உடச்சா ரெண்டாக பிளந்த உடனே உள்ளிருந்து ஒரு ஸ்லிப்பு வரும். அந்த ஸ்லிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லும் ஜோசியம் மாதிரி. நீங்கள் வந்து கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருக்கோம்.
7: கொரியன் இதில் சாப்பிட்டேன் நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. நல்ல சாப்பாடு ராஜ்,
5: கூடவே ஒரு கொய்யாக்கா மிட்டாயும்
7: போட்டிருப்பாங்க.
5: லோட்டோ நம்பர் போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, கரெக்ட். இந்த நம்பர் எல்லாம் உங்களோட லக்கி நம்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு
7: லக்கி நம்பர் நம்பர்
5: கரெக்ட் பாத்தீங்களா? எல்லாம் எல்லாம் தெரியுது உங்களுக்கு, டீடைல் சூப்பர். அதே தான் அதே தான்
7: ராஜ் வந்து இப்படி தட்டி தட்டி விட்டாதானே
5: அது எல்லாம் வருது.
7: ஓகே, எத்தனை உண்டா ரெண்டா நாங்கள் பாட்டேக் பண்றோம், எத்தனை இதுல
5: நன்றி. பாடல் என்ன, ஒரு புது பாட்டு இறக்கமா உங்களுக்காக?
7: நீங்களா பார்த்து ஒரு பாட்டை உருட்டி விடுங்க,
5: போட்டுறேன். வாமா வாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அவங்கள அதை போடுவோம் உங்களுக்காக.
7: அது மாதிரி நல்ல பாட்டு குத்து பாட்டா போடுவோம். அப்படியே ஒரு டபுள் பிளாக் லெவல் வச்சுக்கணும், அதை எடுத்து அடிக்கிறேன்.
5: அட்டிங்க அட்டிங்க அட்டிங்கப்பா, காலையிலேயே வா. ஓகே ரைட்டு,
7: காலையிலயா? காலையில அடிச்சாதான் கிண்ணன் இருக்கு அந்த மாதிரி.
5: ரைட்டு, அட்டிங்க, என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கையை வாழணும் இல்லையா. சூப்பர் மதன், ஜாலியா இருங்க. நன்றி. காலையிலே டபுள் பிளாக் லேபிளா? ஓ மை காட், நான் கூட வந்து டபுள் ஸ்ட்ராங் பிளாக் டீ குடிப்பாருன்னு பார்த்தா அண்ணன் பிளாக் லேபிளில் இறங்கிட்டார். இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். டபுள் பிளாக், ஐயோ காலங்காத்தாலேவா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம். காலை வணக்கம்.
5: காலை வணக்கம். சாரா எப்படி இருக்கீங்க? உலகத்துல எல்லாருக்கும் எல்லா நல்லதையும் பண்ணிட்டு அவர் நிம்மதியா வந்து தூங்க வேண்டியது. அதான் சூப்பர். ஓகே, நீங்க வந்து இந்த செலஸ்டியல் ஹிஸ்ட்ரியில் எல்லாம் நிறைய ஆர்வம் உண்டா உங்களுக்கு? இந்த ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, அப்புறம் இந்த நட்சத்திரங்களில் பற்றி, நிலாவை பற்றி, மற்ற கிரகங்களை பற்றி, இதெல்லாத்தையும் படிப்பீங்களா, பேசுவீங்களா?
8: ஒரு ஆர்வம் இருக்கு, அது ஒரு தேடி தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அது விடை ஏரியா புதிர என்ன?
5: அது சரி. இல்லை, நீங்கள் டீச்சராக இருந்து இது எல்லாத்தையும் நிறைய பசங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்களே, ஏன் நிலாவோட முதுக நாம பார்த்ததே இல்லை? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
8: தெரியுமா?
5: அதை வேற நான் வீடியோவே எடுத்துட்டேனே, நிலாவுடைய வீட்டுக்காரர் என்ன சொல்ல போறாரோ. ஓகே, உங்களுக்கு வந்து
8: நான் உண்மையில நிலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிய உட்கார்ந்து அப்படி நிலா பார்க்க ஊர்ல பாப்பேன், இங்க உட்கார்ந்து இங்க இங்க எனக்கு அந்த அளவுக்கு அந்த நிலாவை வெளிய உட்கார்ந்து பார்க்கற அளவுக்கு இல்ல. ஆனா நான் இந்த காலத்துக்கு பௌர்ணமி நேரம் நிலாவ விண்டோக்குள்ள ரசிப்பேன். சம்டைம் அந்த பூரண நிலா, அந்த ரெட் மூன் அப்படின்னு எல்லாம் வரும்பொழுது எல்லாம் பார்த்து பார்த்து இருப்பேன். எங்க போனாலும் அந்த சன்ரைஸ் பார்க்க உட்கார்ந்தது, ரொம்ப பிடிக்கும் நிலாவை பாக்குறது.
5: ஓகே, ஆனால் நேற்று அன்பிலவளாக இருந்தது அந்த மூனோட சைஸும் அதுவும் ஏதோ வேற ஒரு பிளானட்டு பக்கத்திலேயே வந்து நின்ன மாதிரி இருந்தது, ஒரு ஃபீலிங் பயங்கரமாக இருந்தது.
8: நான் சின்ன காலத்துல நிறைய புத்தகங்கள் படிச்சேன், ஞாபகம் எட்டாம் வகுப்புல மின்னும் மண்ணும் ஒரு புத்தகம் லைப்ரரியில இருந்து படிச்சேன், அதுல இருந்து எனக்கு சந்திர மண்டல நிலா இந்த கோள்கள் பற்றி ரொம்ப ஆசை. ஆமா, அது தேடி தேடி படிப்பேன். நேற்று இரவு உண்மையில தெரியல, நான் நிறைய நிலா படங்கள் எடுத்து வச்சிருக்கேன்.
5: அப்படியா? ஓகே ஓகே, சிறப்பு.
8: அடுத்து சந்திர மண்டலத்துல நீங்க என்ன அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னா, அங்க சிஎம்ஆர் அந்த ஸ்டேஷனை கொண்டு போய் அங்க வைக்கணும், அங்க இருந்து ராஜ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா அங்க உலகத்துல இருந்து அதை கேட்கணும்.
5: அடியோ, சிஎம்ஆர் ஸ்டேஷனையா? நான் கூட பயந்துட்டேன், நம்ம சிஎம் டிவி கே கட்சி அங்க ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களோன்னு.
8: இல்ல இல்ல இல்ல, கலையாக தங்க கொண்டு போகணும் அங்கிருந்து.
5: சரி,
8: அப்ப அங்க விண்ணுக்கு வர சயின்டிஸ்ட் எல்லாம் அங்கேயும் போய் சிஎம்ஆர் கேட்டு வந்தேன் என்று அவர்கள் சொல்லாது, நாங்கள் கேட்க.
5: இதுவல்லவா லட்சியம், இதுவல்லவா ஆசை. அருமை, நடத்திடுவோம் கண்டிப்பா கூடிய விரைவில். சிறப்பு. ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
8: எனக்கு நிலா அது வானத்தி மேலே
5: ஆட்டி போடு. இதுதான் சிச்சுவேஷன் சாங். ஓகே, அந்த பாட்டை போட்டுருவோம் உங்களுக்காக. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக சாரா.
8: நன்றி.
5: வணக்கம். இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜம்பிங் டே, வேர்ல்டு ஜம்ப் டே. ஸோ உலகம் முழுக்க வந்து எல்லாரையும் குதிக்க சொல்கிறது தான் இன்றைக்கி நாளே. ஸ்கூல்லலாம் வந்து இன்றைக்கி பசங்களெல்லாம் வந்து யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கலாம், கேம்ஸ் எல்லாம் வைக்க போகிறாங்களாம். ஸோ நீங்களும் வந்து குதிக்கிறதே இல்லையே அப்படின்னா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஜம்ப்பை போடுங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஐயோ முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லாமல் மெல்ல மெல்ல ஒரு பத்து பத்தா ஒரு இன்றைக்கி ஒரு 50 குதி குதிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர். ஜம்பிங் ஜாவுக்கே வந்து பண்ணுறது நல்லது, அதான் நீங்கள் பண்ணவும் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறேன். அதை சொல்லிவிட்டு அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
9: வணக்கம் காசிநாதன்.
5: வணக்கம் காசிநாதன், காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
9: எனக்கு சந்தோஷமான செய்தியோட நேற்று முழுசாக எடுத்துனீங்களோ.
5: நிலாவ நேத்து ரொம்ப பெருசா பக்கமா இருந்தது, அவ்வளவு அழகா பார்த்தது. ஆமா,
9: எனக்கு அதிசயமா இருக்கு, நேற்று அதிசயம் நடக்கும் எனக்கு தெரியும்.
5: அப்படியா?
9: நான் சொன்னேன் இந்த 19 தேதி அதிசயம் நடக்கும், வேர்ல்ட் கப் தொடங்கினாலும் தெரிஞ்சுக்கும். அந்த வேர்ல்ட் கப் பத்தி நீங்க சொன்னீங்கள, இந்த ஒரு கதை உண்டு.
5: ஆமா,
9: அவங்க பஞ்சப்பட்ட நாட்டு அவங்க பிளேயர், அவனுக்கு தெரியும், மெஸ்ஸி தெரியும், காசு வேண்டிதான்.
5: ஐயோ அப்படி தெரியல, எனக்கு காசு வேணும்னா அப்புறம் ஜெயிச்சுதான் இருக்கும், தோக்கிறதுக்கு காசு வாங்கிட்டாங்களா?
9: முதலாம் பண்ணணும்னா ஒரு தான் வெளியில போட்டான் நாட்டுக்காலுக்கு கப்ப பண்ணி கொண்டு அவன் செய்யதுதான் பார்ப்பான்.
5: அதுதான் நீங்க சொல்றதுல புரியுது எனக்கு. என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க காசிநாதன்?
9: நான் பிள்ளைகிட்ட கேக்குற அருள்மொழியம் படமா தான் இருக்கும். உலகம் ஆயுதம் கண்டட்டும், உனக்கு நீதான் நீடிடும்.
5: என்னது என்னது மறுபடியும் சொல்லுங்க.
9: அருள்மொழியம் படமா தான் இருக்கும், உலகம் ஆயுதம் கண்டட்டும், உனக்கு நீதான் நீடிடும்.
5: இந்த பாட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம், சூப்பர், கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்காக வரும்.
9: உள்ளதையும் தெரிஞ்சிட்டு
5: விளையாடு. நன்றி, உங்களுடைய அந்த கருத்தை அப்படியே வச்சுக்குவோம், அடுத்த நேரம் சந்திப்போம். இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு விஷயம் பேசிட்டு இருக்கோம். செஸ்லையும் வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு காயின் எது, அந்த பிளேயர் எது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். செஸ்ஸில் பயங்கர ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி பேசலாம். இல்லை சில விஷயங்கள் இந்த நம்ம பூமி அப்புறம் மற்ற கிரகங்கள் இதெல்லாம் உருவானது, இதுக்கப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸில் என்னென்னலாம் வந்து அதிசயம் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆளாக இருந்தால், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம், ஆஹா இப்படிலாம் நடக்குதா நம்மளுடைய பூமிக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள். 100% வந்து பூமி மாதிரியே இன்னொரு கிரகம் வேற ஏதோ ஒரு கேலக்சியில் இருக்குது, அதிலிருந்து நமக்கு தொடர்பு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹலோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது இப்போ வர வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா ஆங்கில படங்கள்லேயும் வந்து சொல்கிற மாதிரி தான் அந்த ஏலியன்ஸு அவங்க இன்வைட் பண்ணுறது, அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம கூட சண்டை போடணும்லாம் சொல்ல நினைக்க மாட்டேன் நான். ரொம்ப அன்பான உறவுகள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கனவுகள்லாம் எனக்குமே நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கலியுகத்தில் வந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்துருப்போம். ஏஐ வரைக்கும் இதையும் நம்ம கூடிய விரைவில் பார்ப்போம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏலியனுடைய இன்டர்வென்ஷன், ஏலியன் சந்திக்கிறது, இது எல்லாத்தையும் கூட நம்ம பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுனாமி பார்த்தாச்சு, கொரோனா பார்த்தாச்சு, இப்போ வேறு என்ன இருக்குது பெண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் சினிமாவில் நம்ம கற்பனையாக நடக்கும் அப்படின்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் ரியலாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க வேண்டியது இந்த ஏலியன்ஸ் தான். ஸோ அதையும் கூடிய வீரர்கள் பார்த்துரும் அப்படின்னு நம்புறேன் நான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
10: வணக்கம் சுவாமிகள்.
5: சுவாமி, ஏலியனை பார்த்த ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துருக்காரு அப்படின்னா நீங்க தான் காலெடுத்து வச்சா ஓய்வு எடுக்கிறதுக்கு போற இடம் உங்களுடைய அந்த புறமா தான் இருக்கும்.
10: கைலாசம்
5: வந்ததே அதுக்காக தான் அப்படின்னு அவங்க எல்லாம். ஆமா பார்த்தேன், முழுசா
10: பார்த்தேன். ஷூட்டே பண்ண இல்லையே
5: விளையாடாம
10: விட்டுருக்கலாம், ஆனா

0: இந்த அரசியல் இந்த பொலிட்டிக்ஸும் கொண்டது கடைசியில் அந்த பெரிய இதெல்லாம் கழட்டி அந்த பொலிட்டிக்ஸ் அதெல்லாம் எழுதிய அதெல்லாம் பேட் விளையாட்டு விளையாட்டா பார்க்கணும்.
1: உங்க உங்க பெரியப்பா வந்திருந்தாரு நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு. ஆமா, ஏன் 8 லேயர் செக்யூரிட்டி, அதுவும் இல்லாம வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டு தனியா அவருக்குன்னு ஒரு அறை ரெடி பண்ணி வந்து உங்களை பார்த்துட்டு அங்க இன்னைக்கு மேட்சையும் பார்த்துட்டு போயிருக்காரு.
0: அதான் நான் கேப்டன் சொல்லி போட்டு ஜமால சொல்லுவேன், கை கொடுக்க வேணாம் கை கொடுக்க வேணாம் அப்படியே போகணும் சொல்லி போட்டு, அதால கை கொடுக்க இல்ல பாத்தீங்களா.
1: சூப்பர். சரி, இன்னைக்கு
0: நம்ம பிரமிஸ்டர் நின்றாரு, அது ஒரு சந்தோஷமா இருந்தது.
1: ஆமா, அந்த அந்த அந்த அளவுக்காவது மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்களே.
0: அதான்
1: நீ வெளில போய் நில்லு தம்பி, நான் முடிந்தேன் இங்க உட்காரன்னு சொல்லி சண்டித்தனம் பண்ணாம. அவருமே வந்து லோவா ப்ளே
0: பண்ணிட்டாரு.
1: இன்னைக்கு தலைப்புக்கு வருவோம். நீங்க வந்து பல விஷயங்கள் வந்து ஆகாசத்துல பார்த்தது இருக்கும் கற்பனையா, இது வந்து ஒரு கற்பனை கேள்வி தானே. அடுத்த 20 வருஷத்துல என்னென்னலாம் வந்து அப்கிரேட் நீங்க எதிர்பார்க்கறீங்க?
0: பின்னாடி
1: மிகப்பெரிய ஒரு ஆபத்து அரசியல் காத்திருக்கு அப்படிங்கறது புரியுது.
0: நாங்க சுத்தி சுத்தி தான் சூரியனை தான் சுத்தி வாரம், நிலாவை சுத்தி வார இல்ல, அதனால முதுக பாக்கல.
1: கரெக்ட்.
0: சுற்று வட்டத்துல நாங்களும் சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி தான் வருவோம், நிலாவை சுத்துறே இல்ல, அதால நிலாவை முதுகு பாக்கல.
1: ஓகே, அப்படின்றது உங்களோட லாஜிக்கலான விஷயம் தான். ஓகே, நல்ல பதில். பாடல் என்ன கேட்கலாம்?
0: எனக்கு இன்னைக்கு ஸ்பெயினுக்காக மிகல் படத்துல இருந்து வெறித்தனம் பாடு போடுங்க.
1: வெறித்தனம். ஓகே, போட்டுருவோம். சூப்பர், நன்றி நன்றி சுவாமி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 J.CA. வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 9054176069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள்

0: ഫ്രീ ഹോം ഡെലിവറി. മേപ്പിൾ ഗ്രോസറീസ് ഡോട്ട് സി എ 905-417-6069. ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓയിൽ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സുക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് വീലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca.
1: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை ஆக்சுவலி இன்றைக்கி சூப்பராக இருக்குது. ஃபீல்ஸ் லைக் 19. ஆக்சுவலி இன்றைக்கி வெதரும் 19. இப்போதைக்கு 19 டிகிரி இருக்குது. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து 21, 22, 23, 24, 25 அப்படின்னு சொல்லி போகுது. இன்றைக்கி அதிகபட்சமாக ஃபீல்ஸ் லைக் 28 தான் மேக்ஸிமம். அதனால் வந்து நல்ல ஒரு காலநிலை இன்றைக்கி. வந்து நீங்கள் ரொம்ப வெயிலெலாம் அடித்தாலும் கொஞ்சம் சில்லுன்னு அப்படியே காற்று வீசும், நல்லதான் இல்லையா? இந்த புகையெல்லாம் இல்லாமல் நம்ம நல்ல காற்று பறவையும் பழையபடி சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லதில்லை. ஏன்னா காற்று வந்து அப்பப்போ டைரக்ஷன் மாறும்போது அந்த மாசு படிந்த காற்றும் வந்து வீச வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெதர் ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இப்போ வந்து வெளியில் போகலாமா, காற்றுடைய குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் சந்திப்போம். வணக்கம். காலை வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
1: நேற்று பார்த்தேன், பிஸியாக இருந்தேன், இந்த படம் எடுக்க இல்லை. பிரம்பல் எடுத்து இந்த ட்ரக்கில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இந்த கிண்டிக்கார ஹோட்டல் எடுத்த ஃபோட்டோ. நான் கிண்டிக்கார ஹோட்டல பார்த்து வந்திருந்ததால நான் பிஸியாக.
0: என்ன ட்ரக்கில், என்ன இந்த ஃபுட் ட்ரக்கில் என்ன சாப்பிட்டீங்க?
1: நீங்க சாப்பிட்டீங்க
0: நீங்க சாப்பிடவே இல்லை. சாப்பிட்ட அந்த இந்திக்காரிகளுடைய அழக பார்த்தே ரசிச்சு வயிறு நிறைஞ்சிருச்சு உங்களுக்கு, மனசும் வயிறும் சேர்ந்து நிறைஞ்சிருச்சு. நீங்களும் பாத்தீங்களா நிலாவே? எல்லாரும் போட்டோ எடுத்தீங்க. நீங்க வந்து அவங்க நிலாவை பார்த்தாங்க, நீங்க வந்து அந்த இந்திக்காரிகளை பார்த்துட்டு இருந்தீங்க. நிலாவே தரையில் இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள பார்த்துட்டீங்க. அது விட்றா, அது என்னடா அழகு, இங்கே படுற அழகு
1: அப்படின்னு. இந்த பழைய பாட்டு, ஓல்டு ஸ்கூல்டு வந்து பழைய பாட்டு இருக்குது.
0: சரி,
1: எல்லாருக்கும் ஒரு விதமான திறமை
0: இருக்கு.
1: ஒருவருக்கும் கொப்பி அடிக்க மாட்டேன்.
0: ஆமா,
1: ஒரு பழைய பாட்டு நிரு உடும்பையிலே நின்றாடும் தலாட்டும் பானிலவே சிராட்டும் பொன்னிலவே சும்மாங்கு பூண்டமுளி என்னாலும் குளமகளி மலரே உன்னை தேடினேனே நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலில் மேலே அத்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலில் மேலே அரிரு அரிரு அரரு போறாரு
0: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி தவம் கால் பண்ணதுக்கு. சூப்பர், அவருடைய குரலில் அவர் பாருங்க எவ்வளோ தைரியமாக பாடுறாரு. ஆனால் நீங்கள் மிஸ் தாரிணி அவர்களே, தாரணி நீங்கள் வந்து ஆவுன்னா ரொம்ப பிகு பண்ணுறீங்க. போங்க பாருங்கள், நான்லாம் கேட்கவே இல்லை. தாவன் வந்து எப்படி பாதி பாட்டை பாடிட்டு போகிறாரு, அதே மாதிரி நீங்களும் வந்து பாடி காட்டணும். இது நான் சொல்லலை, பல நேர்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க, பாட சொல்லுங்கள் பாட சொல்லுங்கள் பாட சொல்லுங்கன்னு. எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், ரொம்ப நெருங்கியவங்கலாம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி தாரணியும் பாட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒரு பாட்டு எடுத்து விட போகிறீங்க. ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜராஜன்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், காலை வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன், போகும் போல மகிழ்ச்சியா
0: அருமை
2: சந்தோஷமா இருக்கேன்.
0: அருமை, சூப்பர். மேட்ச் நீங்க வீட்லயே பாத்தீங்களா இல்ல வெளியில போய் கேங் கூட பாத்தீங்களா?
2: வீட்டுலதான் பார்த்தேன். நான் குடும்பத்தோட மூணு பேர், நானே பையன் மனைவி,
0: வெரி இன்ட்ரெஸ்டிங்.
2: குடும்பத்தோடு பார்த்தோம்.
0: ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நேற்று நடந்தது எல்லா சினிப்ளெக்ஸ்லையும் வந்து மேட்சை வந்து போட்டாங்க.
2: கேள்விப்பட்டேன்.
0: ஆமாம், மிகப்பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பெரிய கேங்கோட அதை வந்து பார்த்த ஒரு வைப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த ஃபீல்.
2: அதே மாதிரி கேரளாவில்
0: ஆமாம், லூலு மால் பார்த்தனே, ஐயோ
2: அது அது ஒண்ணு. இல்ல கவர்மெண்ட் இதுலயே கைரளி தியேட்டர் இருக்கு.
0: ஓகே,
2: ரெண்டு இடத்துல இருக்கு நினைக்கிறேன், ரெண்டு இடத்துல இருக்கு உங்களுக்கு. அதுல ஃப்ரீயா எல்லாருக்குமே.
0: ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங், ஃப்ரீயாவே. ஓகே, இங்க $10 டிக்கெட். அது தவிர அதான் இதில் நம்ம போனால் சும்மா எப்படி அவ்வளோ நேரம் உட்காடுறது, மெல்றதுக்கு கடிக்கிறது குடிக்கிறதுலாம் தேவையே, அதெல்லாம் தானே காசே எக்ஸ்ட்ரா. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் உட்காந்து, ஆனால் அந்த வைப் வந்து பயங்கரமாக இருந்தது. என்டையர் தேட்டரே வந்து ஆல்மோஸ்ட் 90% தேட்டர் வந்து ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது. அது எப்படி யுனானிமஸாக எல்லாரும் ஸ்பெயின் கட்சிக்கு மாறினாங்க?
2: நான் அப்படி தான் இருந்தேன்.
0: ஓகே,
2: லெட் எ குட் டீம் வின் சொல்லி. ஓகே, இவங்க அர்ஜென்டினா அடாவடி தரம் பண்ணாங்க.
0: ஆமா ஆமா,
2: ரக்பி விளையாடுற மாதிரி ரஃபா விளையாடு,
0: டூ மச் தேவை இல்ல அவ்வளவு. ஆமா
2: டூ மச், ஆமா தேவை இல்ல. நான் இவங்க ஃபோக்கஸா ஆரம்பத்துல இருந்தே
0: கரெக்ட்
2: டீம் உடாம விளையாண்டாங்க. வெரி நைஸ்.
0: ஆமாம் ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னா, தி ஹவ் ஸ்பாயில்ட் நேம். அதுதான் அர்ஜென்டினாக்குன்னு மிகப்பெரிய ஒரு பேரும் ஒரு ஃபேன்களும் ஒரு பயங்கர மரியாதையாக ட்ரீட் பண்ணிருந்ததை வந்து ரொம்ப அவங்களே அவங்க பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வெளிப்படுத்த
2: ஆரம்பிச்சிட்டாங்க.
0: வழக்கமா நடக்கிறது எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தடவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் தான். பட் யா,
2: நம்ம நம்ம தலைவருக்கு நம்ம மாமா இருக்காரு இல்ல, அடுத்த நாட்டுல.
0: ஆமா உங்களுக்கு இந்த செலஸ்டியல் வேர்ல்ட் தலைப்பு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எப்பயும் நம்ம
2: முன்னாடி
0: பேசிருக்கோம்,
2: எல்லாமே அதிசயம் தான். எப்படி இருக்குது ஒண்ணுமே தெரியலையே. நம்மதான் கண்டுபிடிச்சாலும் எப்படி வந்தது எதனால.
0: ஆமா, பிக் பேங் தியரியில இருந்து தான் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இது இது இது அடுத்த கேலக்சி அதை தாண்டி போக முடியல, இல்லை அதை தாண்டி கண்டுபிடிக்க முடியல, போக முடியல. கரெக்ட் தான்.
2: அதான் ஏலியன்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இப்பவே இருக்கலாம், இப்பவே வந்து பூமியில வந்து இருக்கலாம், கண்டு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா. அவங்க நம்ம ஷேப்ல இருக்கணும்னு என்ன கேட்டாங்க.
0: இதர் வந்து நம் எந்த ஏரியாவில் வந்து இப்போ இந்தியாவில் இருந்தால் அங்கே பகல் இங்கே இருவுன்னா கூட இந்த சைடு அதை நம்ம பார்த்துருக்கலாம், இல்லை அந்த சைடு பார்த்துருக்கலாம். ஆனால் எல்லாருமே பார்க்கக்கூடியது ஒரே ஒரு அந்த எட்ஜ் டு எட்ஜ்,
2: அந்த சைடு மட்டும் மற்ற பார்க்க முடியாது. ஏன்னா என்ன சொல்றது சரி எப்படி புரியுது புரியுது தெரியல எனக்கு. அந்த 27 டேஸ்ல ஒரு தடவை சுத்துது.
0: ஆமா
2: அந்த இதுல இன்னொரு இதுல
0: அதோடைய ஆர்பிட்டும் நம்மளோட ஆர்பிட்டும் வந்து
2: ஆர்பிட்ல சுத்துது. அப்புறம் அட் தி சேம் டைம் வந்து பூமியும் சுத்தி வருது.
0: ஆமா
2: அதனால இன்னொரு சைடு பார்க்க முடியல.
0: ஓகே அது ஆனால் இப்போ அதுதான் அதுதான் பியூட்டியை இப்போ நாமளும் சுற்றுறோம் அதுவும் சுற்றுது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே இதில் வந்து ஒரே டெம்போவில் சுற்றலை வேற வேற.
2: நம்ம வந்து ஒரு தடவை சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் போதும் சார்.
0: ஆமாம்
2: அதாவது ஸ்பின் அரவுண்ட்.
0: ஆமாம்
2: ஸ்பின் ஆகிறதுக்கு 24 hours
0: கரெக்டு. ஒரு ஸ்பின்
2: அரவுண்ட் த சன் இட் டேக்ஸ் ஐ மீன்
0: 1 இயர் 300. ஆமாம் கரெக்டு.
2: ஆமாம்
0: ஆனால் நிலாவுடைய பேக் சைடை வந்து நம்ம ஏன் வந்து பார்க்க முடியலன்ற அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதை பற்றியும் நம்ம பேசுவோம். சரி இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல் என்ன சார் கேட்க விரும்புறீங்க?
2: விருப்ப பாடல் வந்து பார்த்திபன் கனவு.
0: ஆ ஓகே பழைய பார்த்திபன் கனவு.
2: ஆ 1960 அந்த படம்.
0: ஆ ஓகே
2: அதில் ஏஎம் ராஜா சுசீல பாடின ஒரு பாடல்.
0: ஆ
2: பழகும் தமிழே பார்த்திபன் மகளே
0: அழகான
2: பாடல்
0: கண்டிப்பா சார் நிச்சயமா. இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிளே பண்ணி. நீங்க இந்த மாதிரி அப்பப்ப வர்றப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான குட் ஓல்டு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க கொண்டு வர்றது எங்களுக்குமே ரொம்ப விருப்பம்.
2: பிரையாரிட்டியா
0: இந்த பாட்டை கொஞ்சம் சீக்கிரமாவே போடுறேன் நான் உங்களுக்காக. ஓகே ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: ரொம்ப நன்றி.
0: யாரெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக கேட்குறேன். நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் உடற்பயிற்சியை செய்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான உடற்பயிற்சி ருட்டின் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அதுவே வந்து எனக்கு பயங்கர பாடியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் தருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னேன் அந்த ஜம்பிங் ஜாக்கும் இந்த ஸ்குவாட்ஸும் எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது சில நாட்கள்லாம் வந்து இப்போ அப்பா அம்மாவும் இல்லை இவனையும் பார்த்துக்கணும் ஜிம்முக்கு போகாமல் மிஸ் பண்ணிடுவோம் பயங்கர வேலை இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படி இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டே பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் இந்த ஜம்பிங் ஜாக் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஒரு 1 hour நான்ஸ்டாப்பாக வந்து வாக் பண்ணுறது இல்லை ஓடுறது அதுக்கு பதிலாக இந்த ஜம்பிங் ஜாக் ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஜம்பிங் ஜாக்கும் பர்பீஸ்ன்னு சொல்லுவாங்களே பர்பீஸ் வந்து நீங்கள் கீழே தரையை தொட்டு மறுபடியும் ஏறி மறுபடியும் ஒரு குதித்து மறுபடியும் வந்து தரையை தொட்டு அந்த மாதிரி பர்பீஸ்ன்றது ஒரு 50 பர்பீஸ் 50 ஜம்பிங் ஜாக் ஒரு 50 ஸ்குவாட் இது மூணை மட்டுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ராடினரி டிஃப்ரென்ஸ் இந்த பாடி. அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் ருட்டீன் ஆனால் செம எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் கேட்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ராஜா சாரி திரும்ப கொஞ்சம் டைம் தாங்க.
0: சொல்லுங்க சாரா உங்களுக்கு இல்லாத டைமா சொல்லுங்க.
3: தன்னைத்தானே சுற்றும் வேகமும் பூமியை சுற்றும் வேகமும் சமமா இருக்கிறதுனால எப்பவுமே அவனோட ஒரு பகுதியை
0: மட்டும்தான் டீச்சரா சும்மாவா டீச்சர் அதேதான் கரெக்டே. ஒரு பதில் சரியான பதில். அது மட்டும் இல்லை காரணம் இன்னமும் இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த ரொட்டேஷனுடைய டைம் லைன் நம்ம கூட நம்மளோட பயங்கரமாக மேட்ச் ஆகுது அப்படின்றீங்க. ஆக்சுவலி வந்து அது மட்டும் இல்லை காரணம் ஏன்னா ஆனால் அதில் வந்து 100% மேட்ச் ஆகலை. சில டைம் வந்து அது அவுட் ஆஃப் நம்ம ஆர்பிட்டில் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக யாராவது அந்த பகுதியை பார்த்துக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது வந்து நடக்காமல் போனதுக்கான காரணம் இன்னொன்றும் இருக்குது.
3: இன்னொன்றதுக்கு என்னன்னா 41 பாகை கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறதுனால சூரியன்ற நிழல் அந்த பகுதிக்கு பட்டு மறையுது.
0: ஆஹா ஓகே. ஆனால் ஏதாவது ஒரு சகையில் நீங்கள் இந்த சைடாக கீழியோ மேலேயோ இருந்து பார்த்துருக்கலாம்ல வேற ஒரு உலகத்துடைய இன்னொரு மூளைக்கு போய் நீங்கள் அதை பார்க்க முடியாதா?
3: முடியுமே எங்கே போகலாம் தேடி பாக்குறனால. அடுத்த இன்னொன்று வந்து உலகத்துல ஒரே ஒரு ஆள் அதை பார்த்துருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்ல போன ஒரு ஆள் பின்பகுதியை அதுல மணல் மணல அந்த மணல் திட்டுக்கள் மாதிரி இருக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு.
0: பாட்டி எங்க வட சுடல
3: இல்ல அடுத்த இன்னொன்னு வந்து அந்த பதக்கம் தட்டு அதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லை, நானும் தேடி பார்க்கணும். நன்றி நீங்க இந்த குவஸ்டனை கொண்டு வந்ததுக்கு. இனிமேல் இந்த சந்திர மண்டலத்தை பத்தி ஆராய்வு ஒன்று செய்வோம் நாங்கள். அதுக்கு பிறகு விண்வெளி ஸ்பேஸ் என்ன பண்ணலாம் என்று.
0: எப்படி எப்படி மறுபடியும் சொல்லுங்க.
3: இந்த பதக்கம் தட்டு என்று சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா. ஓ யுஎஃப்ஓ சொல்றீங்க. ஓகே.
3: ஏலியன்ஸ் வந்துட்டு போனாங்க.
0: ஆமா வந்திருப்போம். ஆமா ஆமா.
3: பறக்கும் தட்டை கண்டோம், ஒரு நிமிஷத்துல மறைஞ்சிருச்சு. அதுல என்ன உண்மை தெரியவே தெரியாது. அதுல ஏதோ ஒரு குத்து இருக்கு. அமெரிக்கா தான் பண்றாங்க, அவங்க பண்றாங்க, ரஷ்யா பண்றாங்கன்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இல்ல ஏலியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒன்றுமே அந்த குவஸ்டன் மார்க்கா இருக்கு. அதை கொஞ்சம் தேடி பார்ப்போம் நாங்க. தேடி திரும்ப ஒரு நிகழ்ச்சியில் அதை பத்தி பேசுவோம்.
0: கண்டிப்பா பேசுவோம். நிச்சயமா. நான் இன்னும் ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை வந்து நேற்று காரில் வரும்போது ஆஹா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி மாட்டினோம். சிறப்பான தலைப்பு. அதை வெனஸ்டே நம்ம பேசுவோம். சரியா?
3: நன்றி. அடுத்த என்ன மெச்சுவா அந்த உண்மையில அது என்ன காரணம் வந்து சொன்னா, அவ்வளவு பேருமே அந்த ஸ்பெயினுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக அஜெண்டாக்கு எதிராக மாறினாங்க. என்னன்னு சொன்னா அந்த அன்ஃபேர் கேம் அன்னைக்கு நடந்து அதனாலதான் நிறைய பேர் அந்த நிறைய பேர் விருப்பமும் இருந்ததுனால அவ்வளவு ஹார்டான ஒரு மெச்சா இருந்தது. அஜெண்டினா ஆடவில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கோலை தவிர வேற எந்த கோலையும் அவங்களும் போட விடவே இல்லை. நல்ல டிஃபென்ஸ். ஆனா போல் வந்து ஒரே ஒருக்கு தான் அவங்களோட காலுக்கு போனது. எந்த எந்த நேரமும் காலில இருந்தது. உண்மையில அந்த கர்மா தான், கர்மா
0: கர்மா அதே தான்.
3: அடுத்தது இந்த யோகா, இந்த இதை சொல்றேன், எக்ஸசைஸ் குதிக்க சொன்னீங்கன்னா அது உண்மையான நல்ல எக்ஸசைஸ். நாங்க பிள்ளைகளுக்கும் அதைத்தான் பிஞ்சக் தான் லேசா சொல்லி கொடுக்குறது. ஆனா நான் வந்து அந்த காலுடைந்து இருக்குன்னு எனக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னா ஷோல்டர் ஸ்டாண்டிங் பண்ணிருந்தேன். 25 ஷோல்டர் ஸ்டாண்டிங் ஒவ்வொரு நாளும் செய்தால் முழு எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு செய்ததுக்கு சமமா இருக்கும். அந்த யோகா ஆசனம் உண்டு, ஷோல்டிங் ஸ்டாண்டர்ட். அது உண்மையில நான் யோகா கிளாஸ் போன நேரமும் மாஸ்டர் சொல்லிட்டே இருப்பாரு, இது மட்டும் ஒன்றே போதும் முழு உடம்புக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஷோல்டர் ஸ்டாண்டிங்
0: சூப்பர். ஷோல்டர் ஸ்டாண்டிங் நீங்க பண்ணுவீங்களா? ஷோல்டர் ஸ்டாண்டிங்
3: நான் பண்ணுவேன், டெய்லி 25 பண்ணுவேன்.
0: சூப்பர், வெரி குட். வாவ் சாரா, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க வந்து ஐஸ்லாண்ட் மட்டும் இல்ல, இமயமலையும் ஏறலாம் அடுத்தது நீங்க.
3: நன்றி நன்றி.
0: ஓகே ரைட். நன்றி
3: நன்றி நன்றி.
0: இன்னும் சந்திப்போம். நன்றி. இந்த வீக்கெண்ட் வந்து ஃபீஃபா ஃபைனல்ஸ் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். உலகம் முழுக்க பயங்கரமாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்ன? ரெண்டு இரு துருவங்கள் சந்திச்சிருக்கு. அதுவும் வந்து மாண்ட்ரியல் நடந்திருக்கு. வேற யார்? சுதானாவும் ரசிகனும் குடும்பத்தோடு மீட் பண்ணியிருக்காங்க. அந்த சந்திப்பு, நீங்கள் மாண்ட்ரியல் இருந்திருந்தீங்க அப்படின்னா மாண்ட்ரியலுடைய நியூஸ் பேப்பரில் முதல் பக்கத்திலே வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவமும் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை அடடே அவரே வந்துட்டாரு இந்த சம்பவத்தை பற்றி பேசுறதுக்கு. காலை வணக்கம். நல்லா இருக்கேன் ரசிகன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எங்க மீட் பண்ணிய, என்ன நடந்தது, என்னெல்லாம் பேசுறீங்க?
4: நிறைய பேச முடியல உண்மையில. அவரும் பிஸி, அவரும் கொஞ்சம் வேற லேட்டா
0: போயிட்டு.
4: அப்ப அவருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உடம்பு, வீடு வரைக்கும் வந்தார், வாசல் வரைக்கும் வந்தார். ஆனா உள்ளுக்கு வரையலாம் போச்சு. என்னண்டா அவ போன, நானும் இருத்தி ஒண்ணும் குறுக்கலன்னு சொன்னால் அவ வேற ஒரு இடத்துல லஞ்ச் பிளான்
0: பண்ணியிருந்தவர்.
4: அப்ப அதனால வந்து சாய்ச்சிட்டு அவைக்கு நிக்க நேரம் இல்லை. ரெண்டரை ஆச்சு அவர்கள் வீட்டை வரைக்கு.
0: அவருக்கு
4: தெரிஞ்ச சில பேர் எனக்கும் தெரியும். அப்படி அவள் அதுக்கு சுருங்கிட்டது உலகம்.
0: எல்லாம் எல்லாம் கடைசியில பார்த்தா நெருங்கிய உறவுகள் தானா?
4: பெருசா
0: ஓபனா பேச முடியல மனசு விட்டு.
1: பாடுவாங்க நீங்க ரசிக்க வேண்டியா போயிட்டு வந்து
5: மூக்கிலேயே பாடுவாங்க.
1: மூக்கிலேயே பாடுவாங்க. மற்றது நான் அந்த ஜம்பிங் அது அன்னைக்கு எங்கட ஒரு நீசின் பர்த்டே, அப்ப அதுக்கு ஒரு இந்த டம்போலினுக்கு போனாங்க. அப்ப அவே 10 டிக்கெட் எடுத்தவ, அதுல 8 பேர் தான் வந்தது சின்ன பிள்ளைகள். அப்ப எங்க ரெண்டு பேரையும் போச்சுன்னா போல நாங்க போனாங்க.
5: ஓ சூப்பர்.
1: ஆனா போனோடனே அதை செய்யறது கொஞ்சம்
5: கஷ்டம் தான். ஆமா, அது கொஞ்சம் பழக்கமாகணும். ரிஸ்க் வேற.
1: நாரி எல்லாம் நாரிக்கு எல்லாம் சத்தம் கேக்குது நறுக்கு நறுக்கு திடீரெண்டு சொல்றவா அது சிறப்பு. ஆனா செய்தா ஓவரால் நல்லா இருக்கும்.
5: கரெக்ட். காலையில வந்து டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிங்க. ஆமா, அது என்ன அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. பட் ஆனா என்னுடைய முன்னோர்கள் வந்து அதை ரெகுலரா பண்ணி நல்ல ஸ்ட்ராங் லெக்ஸ் இருந்தது, ஜாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏன்னா எங்க தாத்தா வந்து 87 வயசுலயும் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு தான் போவார் வருவாரு. அதற்கான காரணம் வந்து இது அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நல்ல நீ அந்த கருப்பு அது என்னது கருப்பு எள்ளு உருண்டை, அதுவும் வந்து ரொம்ப நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ட்ரை நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன், அதிகாரப்பூர்வமா கரெக்டா இல்லையான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன்.
1: சரி, ஓகே, நன்றி. மற்றது நிலா பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாடம் நிலா குளிக்கும் போது நாங்க பின்னால போயில்லாத
5: நினைச்ச இந்த பதில் தான் உங்ககிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ், முதுக பாக்கணும்னு ஆசைதான், ஆனா முடியலையே.
1: கண்டிப்பா
5: எனக்கு தெரிஞ்சது நம்ம கூடிய விரைவில் பாத்துருவோம்னு தோணுது.
1: அதான் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் பாத்துட்டோம். இதுவும் அப்படி எதுவும் கொஞ்ச நாளைக்குள்ள அதையும் பாக்கலாமான்னு தெரியல. பாப்போம்
5: பாப்போம்,
1: செய்வோம். நன்றி. எனக்கு பாட்டு இருந்தா இந்த கண்ணே கண்மணியே உள் நெஞ்சில் சரணாகிறேன் அந்த பாட்டை.
5: சூப்பர், ஓகே, அந்த பாட்டா போட்டுருவோம்.
1: ஆமா,
5: நன்றி ராஜ், நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. மீண்டும் சந்திப்போம். மிருனால் தாக்கூர நீங்க மறக்க மாட்டேன்றீங்க. என்னுடைய கார்ல வந்து லூப் மோட்ல வந்து நான் கேட்ட பாடல்ல, அதுவும் இல்லாம ரஹ்மான் சார் வந்து சமீபத்துல வந்து பயங்கர கேட்சியா மனசுல நிக்கிற மாதிரி ஒரு பாட்டும் போடலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? ஆனா இந்த பாட்டு ஐயோ என்னமோ ஒன்று பண்ணும். நீங்க தனியா இருக்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு கேட்கலாம், இல்லைன்னா கார்ல இருக்கும்போது கேட்கலாம். ஆனா இந்த பாட்டு வந்து என்னமோ இருக்கு. இந்த பாட்டில் அந்த கண்ணிய கண்மணிய பாட்டு கண்டிப்பாக நம்ம போடுவோம். விளம்பரங்களையும் ஒரு சில பாடல்களையும் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், கொஞ்ச நேரத்தில் வந்துடும்.
6: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
10: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 8044.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, மாடடா மறுபடியும் பிஸி ஆகிட்டார் போலியே. தேவதாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா? அப்படியே உங்களை ஹோல்டில் போடுறேன், மறுபடியும் எடுக்கிறேன். நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஓ, காசநாதன் அவரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காரு. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் தேவகுமார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
0: சிறப்பு. உங்களோட பிஸி ஸ்கெடியூல் அப்பப்போ நீங்கள் கால் பண்ணி அட்டெண்டன்ஸ் போடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஆமாம், அட்டெண்டன்ஸ் அங்கே
0: பக்கத்து விட்டு தென்னிலா இல்ல. எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு தலைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டிங்களா
1: என்ன தலைப்பு? யோகா, அந்த உடம்பு உடற்பயிற்சியா?
0: இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. ஆக்சுவல் தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் வந்து வான் ரீதியாக, அதாவது ஸ்பேஸில் வந்து எவ்வளவோ அட்வான்ஸ்டு விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? நிலாவில் 5-star ஹோட்டல் கட்டுறாங்க, நம்ம வந்து மார்ஸுக்கு போயிட்டு வரோம், மூனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் சின்ன வயசில் நம்ம வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்த விஷயங்கள்லாம் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 20 வருஷத்தில் ஆமாம் இருக்காங்க, கண்டிப்பா இருக்கணும். ஏலியன் அப்படிங்கிறது என்ன, இந்த கிரகத்துல வாழாத மற்ற கிரகங்கள்ல வாழ்ற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அது ஏலியன் தானே? அவ்வளவுதான், அப்படிதான். ஆமா, ஏற்கனவே ஏலியன்லாம் வந்து அதை வந்து ஏன்னா பார்க்காம ஒரு விஷயத்தை டிசைன் பண்ண முடியாது இல்லையா? இந்த பெரிய கண்கள், பெரிய தலை, ஒல்லியான கை கால்கள்லாம் வச்சுட்டு ஒரு உருவம் அப்படின்றது வந்து வெறும் இமேஜினேஷன்ல மட்டுமே செய்ய கஷ்டம். கண்டிப்பாக வந்து எங்கேயோ யாரோ பார்த்ததுனால தான் அது வந்து இப்போ ஒரு டிசைனாக வந்து வெளியில் வந்திருக்கு. ஆனால் பப்ளிக்காக அதை வந்து இன்னும் சொல்லப்படலை. ஸோ எப்படி இப்படி எப்ஸ்டின் ஃபைல்ஸில் வந்து பல விஷயங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் வெளிவந்ததோ, அதே மாதிரி இந்த ஏரியா 49 அப்படின்னு சொல்லி பல ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காங்க.
1: அதுலேயே பாருங்க, இப்போ அதுலேயே வெளிவந்ததுலேயே இன்னும் எத்தனையோ போட்டு புதைச்சி கொண்டதை தான் நான் எடுக்கிறேன்.
0: ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஆமாம், அது அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து டப்புன்னு வந்து சேரும் அப்படின்னு தான் தோணுது. சிறப்பு. இப்ப அது மட்டும் இல்லாம நீங்க வந்து செஸ் எல்லாம் விளையாடுறது உண்டா? இல்ல இல்ல, அப்ப அதை விட்டுருவோம். சரி, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
1: எனக்கு வந்து அந்த பட்னா பிரவேசம் படத்திலே இருந்து.
0: என்ன படம்?
1: பட்னா பிரவேசம்.
0: பட்னா பிரவேசம், ஓகே.
1: ஆமாம், அதுல இருந்து அவர் பாலசுப்ரமணியார் பாடின பாட்டு உண்டு, வான் நீலா நீலா லல்லன் வாலிபம் நீலா.

0: பாத நாடெல்லாம் நான் தீந்த வெண்ணிலா. அந்த பாடல்
1: எவ்வளோ அழகாக பண்ணீங்க அந்த பாட்டை. நாங்கள் கேட்கவே நீங்கள் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வான் நிலா நிலா பாட்டு உங்களுக்காக வருது. அப்போ நிலாவோட முதுக பார்க்கலன்னு சொன்னீங்க, இப்போ வந்து வான் நிலா நிலா பாட்டெலாம் கேட்குறீங்க. சூப்பர் கவுண்டர், ஐ லைக் தட். நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க அடிக்கடி கால் பண்ணுங்க தேவகுமார்.
0: நன்றி.
1: நன்றி, சிறப்பா இருந்ததுல அந்த பாட்டும் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கேட்டிருக்காரு. அந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பா போட்டுரும். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: என்ன
1: நீங்க இவ்வளவு கூச்சப்பட்டா எப்படி? டக்குன்னு ஒரு பாட்டை எடுத்து விடுங்க எங்களுக்காக.
0: ஒரு நாள் பாப்பேன். பாப்போம்
1: எப்ப. ஒரு நாள் ஒரு நாள்னு சொல்லி 2004 இருந்து இதே ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கு. 2006 ஆயிருச்சு. பரவாயில்ல, நீங்க சிரிச்சுக்கிட்டே கூட பாடுங்க, யாருக்கு தெரிய
0: போகுது
1: கிடையாதா எங்களுக்கு?
0: இல்ல இல்ல. என்ன சாரணிங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. அப்படின்னா அந்த விமான செட்டியாலே ஒரு ஆள் வந்து கை காண வீணா இருந்து வாய்ச்சுக்கோனா சரஸ்வதி தாயினாச்சும் சாரணிங்க அக்கா.
1: டே கப்பா, இது மிகப்பெரிய ஐசால்ல இருக்கு. நம்ம போடுற பிட்டோட அதிகமா போடுறீங்க.
0: கை காட்டணும்னா மேல பார்த்தா நான் நினைச்சேன், நான் இந்த இதே கவிதையில சரஸ்வதி ஆசிதாரான்னு தாரணிங்க காந்தி மேடையில வீணா வாய்ச்சிருக்கேன். நான் சரஸ்வதி
1: முடியலையே. அவங்க பாவம் தாய்லாண்டு இருக்காங்க, அப்படியே குதிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே ஸ்கூபா டைவ் வேற பண்ண சொல்லியிருந்தேன், அப்படியே குதிச்சிருவாங்க நினைக்கிறேன்
0: உள்ள. மற்றது நீங்க கேட்ட கேள்வி வந்து எது, இந்த சாப்பிட்ற பொருளுக்குள்ள இருந்தா நல்லான்னு அதிர்ஷ்டம் மாதிரி.
1: ஆ பாத்தீங்களா, அது விட்டு போச்சு. கரெக்டு. ஆ அதுல எதுல தமிழ், ஆ தமிழ் மக்களுக்கு எந்த பொருள் வைக்கலாம்?
0: நான் வந்து எனக்கு வந்து எப்படி கிடைக்கணும், மோதகத்தை பிரிக்க மோதகம் அவிக்கிற பொண்ணே உனக்கு துணையா கிடைக்கும் இருக்கணும். ஏன்னு சொன்னா அந்த மோதகத்துக்கு என்னது இனிப்பு இருக்குமல்லோ, அப்ப அந்த பெண் வந்து எனக்கு எப்பவும் இனிப்பா பேசுவோம், நல்ல அன்பா பேசுவாள். மோதகத்தின் வெளி வந்து மென்மையா இருக்குமல்லோ, அப்ப அவளுக்கு மென்மையா இருப்பாள். நான் பிரியாம பிரியாம மென்மையா கதைப்பள மோதகம் மெல்லமா கடுப்பீங்கல்லவும். மற்ற அந்த மோதகத்தை வந்து மூடையில படுப்பு வச்சுட்டு மூடையக்க மென்மையா இல்ல, அந்த மூடுவி நம்ம மேல மெல்லமா தட்டி தட்டி. அதே போல எங்களுக்கு வந்து அன்பா தலையில மசாஜ் பண்ணி விடுங்க மேடம்.
1: அப்புறம்
0: மற்றதுல வந்து எண்ணெயில பொறிப்பினம்.
1: சரி, அப்படி அவிக்க தானே செய்வாங்க.
0: அப்படி ஒரு மென்மை, அப்படியான அப்படி ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து இந்த வாழ்க்கையில யாராவது ஒரு காதல் எனக்கு கிடைச்சதென்றால் அணு அணுவா எல்லாம் பயிற்சி காதலிப்பேன். அதுக்கானதான் சொன்னேன்.
1: சூப்பர். இதெல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மோதகத்துக்கு அந்த மாவை பிசைஞ்சு குத்தி புரட்டுவாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பகுதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாம மோதகத்துக்கு தேவையான தேங்காயை துருவாங்க, அதுவும் இருக்குது.
0: ஓ அதுவும் இருக்குது. அது என்ன என்னென்று சொன்னால், நாங்கள் அந்த பல்ல அழிச்சோம்டா, நாங்கள் சிரிப்போம் இல்லோ, அப்ப தேங்க பல்ல காட்டுறோம் சொல்லுவோம் இல்லோ, அது பல்லிலேயே அந்த தேங்காய் ஆச்சிருவலாம். மோதகத்துக்கு மாதண்டைக்குள்ள வந்து மெல்லமா தானே குத்துவினம்.
1: அப்படியா, வந்தாதான் தெரியும் மெல்லமா குத்துவாங்களா இல்ல தவடாமலேயே குத்துவாங்களான்னு சொல்லிட்டு.
0: இல்ல அப்ப அதை வந்து நாங்க காதலா பார்த்தோம், நாங்க மாவா இருந்து கொண்டு காதலா பார்த்தோம் சொன்னா அவையும் காதலோட புண்ணாவையோட குத்துவினம். அது அப்படின்னா மென்மையா வரும், அது மென்மையா வரும் தெரியுமா? அந்த மூதகத்தை மாவை ரெண்டு விதலாலையும் பத்து விதலாலையும் இப்படி மடக்கி பிடிப்பிடம் இல்ல, அப்படி சட்டு
1: மாதிரி. நான்
0: இந்த அது வந்து இந்த கண்ணங்கள் அப்படி சொக்கி எல்லாம் அப்படி மெல்ல மெல்ல அமர்த்தி விடுற மாதிரி.
1: ஐயோ ஐயோ, இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையே, உலகத்தை புரிஞ்சுக்கலையே.
0: செந்தில் பாலாண்டைக்கு சனிக்கிழமை சொன்ன தாங்கள ஜாம் பெற்ற இன்பம் பழமொழி
1: மாய்த்தன்
0: திருமணம் செய்யாம வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையில அப்படி சிரிக்கிறாள் திருமணம் செய்தா அப்படி நான் சிரிக்கலாம் எந்த முராஜிப்போ இருக்கிறோம் என்ன பல்ல காட்டிக்கொண்டு அப்ப அதுக்காண்டி இப்ப இது சிரிச்சு வாழ்றதுக்கு சிங்கிளா இருக்கலாம் நல்லாடு வழிகொண்டு நீங்கள் உங்க நேரம் இருந்தால் உங்களோட வெளியே ஒரு பாடல் ஒன்று போட்டு விடுங்க
1: போட்டுருவோம் கண்டிப்பா போட்டுருவோம்
0: நன்றி வாய்ப்பு தந்தாக்கு
1: ரொம்ப ரொம்ப நன்றி புருஷோத்தமன் மீண்டும் சந்திப்போம்
0: நன்றி
1: ஒரு புத்தம் புதிய பாடல் ஒன்று இருக்கு மைண்ட் ப்ளோயிங்காக வந்து நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் சூரி கதாநாயகனாகி இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்கிற ஒரு படம் அந்த பாட்டில் ஒரு நடனத்தை போட்டிருக்காரு எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கோம் ஆஹா சூரியா இது அப்படின்ற மாதிரி அந்த புது பாட்டு உங்களுக்காக நான் போடுறேன் இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நீங்க காலை வணக்கம் கமாண்டோ கண்ணன் எப்படி இருக்கீங்க
1: நல்லா இருக்கேன் கண்ணன் நீங்க எப்படி இருக்கீங்க
2: அவங்களே தான் அந்த பில்டர்ஸ் தான் வந்தாங்க அதுக்குள்ள கிரௌட் எல்லாம் வந்துச்சு ஒரு 1 hour 15 minutes கியூல நின்று ஒரு ரெண்டு மணி அப்படி எடுத்துட்டு நான் மேல போயிட்டு மச்சின் ப்ரீ ஷோ பாக்குறதுக்கு 2:30 எல்லாம் மேல போயிட்டு எப்பவுமே எனக்கு அந்த வெளியில வந்து அவங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க எங்க வீட்டுல இருந்து ஒரு நான் சொன்னேன் 5 minutes தான் ஃபேன் ஃபெஸ்ட் 10 minutes ஸ்டேடியம் அப்ப 10 minutes ஸ்டேடியம் எல்லாம் இப்ப கிளியர் பண்ணிட்டாங்க ஃபேன் ஃபெஸ்ட் போறோம் அந்த நாள்ல மச்ச நாள்ல டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் அந்த கியூல போவாங்க நாங்க வெளியில நின்று போறவங்க வாரங்களோட எல்லாம் பேசிட்டு
1: இருப்போம் நீங்க மேட்ச வந்து எங்க பாத்தீங்க கடைசியா நீங்க நேத்து
2: வீட்டுல
1: முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க
2: வீட்டுக்கு வந்து குவாய்டா பார்த்தேன் கேட்பாங்க இது ஃபைனல்ஸ் பிரான்ஸ் மெடல் மேட்ச் எல்லாம் இந்த குவாய்டா இருந்து பார்க்க நல்லா இருக்கும்
1: அது சரி ஓ ஃபுல்லா ப்ரே பண்ணிட்டு பாத்துருக்கீங்க அப்படியே
2: நாங்க யங் ஜெனரேஷன்ல தான் இப்ப யங் ஜெனரேஷன் அவர் மத்த நேர் சொன்ன மாதிரி டபுள் பிளாக்க கொண்டு வச்சுட்டு பாத்து போயிடலாம் யங்
1: ஜெனரேஷன் சூப்பர்
2: எதுக்கும் எதுக்கும் பெஸ்ட் பார்ட் வந்து அங்க மர்மனோட பேரன் இருந்து பாத்துட்டு இருந்தாரு அவருக்கு மெஸ்ஸியை பிடிக்காது ரொனால்டோ ஃபேன் தானே
1: அப்படியா ஓகே ஆனா நீங்க வந்து அர்ஜென்டினா ஃபேன் இல்லையா
2: அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் ரெண்டும் நம்ம நேத்து என்ன தெரியும் மேல அர்ஜென்டினா போட்டு கீழே
1: பேசிருக்கீங்க இப்ப நீங்க உங்க மனசுல 20 வருஷத்துல என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க
2: ஆமா சின்னதுல எல்லாம் அவர் தூக்கிட்டு போவேன் நைட்ல எல்லாம் வெளியில தான் தூக்கிட்டு போவேன் கொண்டே காட்டி அவருக்கு பாட்டு எல்லாம் பாட்டு காட்டி அவருக்கு எல்லாம் இப்பவும் பாத்துக்கிட்டு இருப்பாரு

0: எனக்கு அது வந்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமா நமக்கு வந்து பயன்படும் இல்லையா.
1: நம்ம மாமாவை நினைச்சுக்கணும் 31st டே இன்னைக்கு தான் நடந்துச்சு 7 வருஷத்துக்கு முந்தி. மற்றது இந்த யோகி பாபுடோட என்ன ஆம்ஸ்ட்ராங் பாட்டு தான் கேட்காது, மற்றபடி டைம் இருந்தா போடுங்க. அந்த யோகி பாபுடோட புது படம் ஒன்று வந்துச்சு, என்ன பெயர்னா
0: என்ன படம் சொல்றீங்க யோகி பாபு?
1: சன்னிதானம்.
0: ஓகே, அதுல இருந்து ஒரு பாடல
1: சூப்பரா இல்ல? நல்லா இருந்து சூப்பரா இருந்து அந்த படம் நல்லா இருந்து. யோகி பாபுட அந்த ஆக்டிங் அவட கரெக்டர் தான் சூப்பரா இருக்கு. நான் வந்து சொல்ல விரும்பல, ஏன்னா பாக்க நிறைய பேர் இருப்பாங்க, சொல்ல விரும்பல. டைம் இருந்து அதுல இருந்து ஒரு பாட்டு போடணும்,
0: போட்டுருவோம் கண்டிப்பா.
1: மத்தது வந்து நேத்து நீங்க சொன்ன சரி, தியேட்டர்ல எல்லாம் காட்டாங்க தானே, கனடாலேயே வந்து ஒவ்வொரு அந்த டிவில காட்டாங்க, ஒவ்வொரு இடத்துல எப்படி செலிப்ரேட் பண்றாங்க பாட்டு அப்படின்னு. இங்க வந்து அவங்க சொன்னாங்க 99.9% எல்லா டிவில இந்த கொண்டமேனியத்துல இருக்க நியூஸ் போற டிவில எல்லாத்துலயும் ஃபைனல்ஸ் தான் போயிட்டு இருந்திருக்கு.
0: ஆமா ஆமா, ஆஃப் கோர்ஸ்.
1: ஆமா, ஹோஸ்ட் சிட்டி தானே நாங்களும்,
0: ஹோஸ்ட்
1: கண்ட்ரி தானே. அப்ப
0: எல்லாத்துக்கும் இன்னும் பயங்கர வேல்யூ இல்லை நமக்கு, வேலைகளும் அதிகம் கண்டிப்பா. சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றி கண்ணன் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம
0: வணக்கம். எனக்கு இந்த ஃபிஃபா மேட்ச் ஃபுல்லாகவே ஓகே தான், ஆனால் இந்த வந்து ஹாஃப் டைம் பிரேக்கு அந்த அரை மணி நேரம் இருந்ததில்ல, அப்போ வந்து ஷக்கீராவுடைய பாடல் நடந்தது, அப்புறம் வந்து ஜஸ்டின் பீபர் வந்தார், இன்னும் சில பாட்டெலாம் நடந்தது. எனக்கு இன்னமும் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல். அந்த ஹாஃப் அன் அவர் செஷன் வந்து இன்னும் பயங்கர கிராண்டியராக ரொம்ப சிறப்பாக என்னென்னமோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளார அந்த லாஜிஸ்டிக்கில் அந்த என்டையர் கிரவுண்டை வந்து கவர் பண்ணி அத்தனை பேரை பின்னாடி பேக் சைட்லேருந்து கூட்டு வந்து அந்த எஸ்பெஷலி அந்த கிட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள பாட வச்சு, அதுக்கப்புறம் இவங்க சவுண்ட் செக் மைக் செக்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சு அதெல்லாத்தையும் இறங்கி பாடி, அதெல்லாம் பயங்கர அஃப்கோர்ஸ் லாஜிஸ்டிக்ஸாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை. ஒரு மிகப்பெரிய க்ரூவே அதில் அந்த ஈவெண்ட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. நீங்களும் அப்படி தான் நினச்சிங்களா அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கால் பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 FM. இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ ஹலோ. ஓகே, அவர் வந்து பிஸியா இருக்காரு, மறுபடியும் சந்திப்போம் அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ வணக்கம்,
2: இணைப்பில்
0: ஓகே. நீங்களே தான் இன்னொரு கால்லயும் இருக்கீங்க, எப்படி ரெண்டு கால்ல நீங்களே வந்தீங்க?
2: தெரியும்
0: சரி, மாண்ட்ரீல் இருக்கிற சின்ன அண்ணி எப்படி இருக்காங்க?
2: அங்க சின்ன அண்ணி நிறைய அண்ணிங்க.
0: ஐட்டு, உங்க நண்பரை சந்திச்சீங்களே, எப்படி இருந்தது? உங்களுடைய சந்திப்பு ரொம்ப குட்டி டைமா இருந்தது போலயே.
2: அதனாலும் அது ஓஹோன்னு தான் இருந்துச்சு.
0: அப்படியா, ஓஹோன்னு தான் முடிஞ்சது? என்னென்ன பண்ணீங்க?
2: ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் ஒண்ணும் வாங்கி கொண்டு போகல, நம்ம டென்ஷன். கார் வந்து டெஸ்லா மகன் டெஸ்லா வாங்கினாரு, அதுதான் கொண்டு போனது. அதால எனக்கு விருப்பம் இல்லை அதில் போனது.
0: அப்படியா? ஓ ஆமா, நீங்க சபபன் ஓட்டிட்டு திடீர்னு தவுளுண்டு கார்ல போக சொன்னா எப்படி? அதுவும் லாங் டிரைவ் வேற.
2: சார்ஜ் போட்டு பவர் அதுல பிறப்பாயிட்டு
0: நிறைய இடத்துல பிக்ஸ் அப் பண்ணி சார்ஜ் போட வேண்டியதா இருந்ததா என்ன?
2: ஆமா ஆமா ரெண்டு மூணு எடுத்தேன்.
0: ஐயோ அப்படியா? அடடா.

0: அது லேட்டாக போயிட்டு.
1: ஓ ஓகே. ஆனால் ஒரு தடவை சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக
0: காணாது.
1: அப்படியா? ஆச்சரியமா இருக்கு.
0: நீங்க ஒரு ஒரு லிமிட்டு போறது விடக்கூடாது, விட்டாது பார்த்து பேட்டரி கூடாதான். அது 30-25-30க்கு மேல குறைய விடக்கூடாது பர்சன்டேஜ்.
1: ஆஹா, ஓகே ஓகே. பட் ஆனால் ஃபுல் சார்ஜ் போட்டாலே வந்து கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டருக்கு மேலே போகும் இல்லை? நீங்க அவ்வளவு பெரிய வண்டி சும்மா அடிச்சு தள்ளி ஆகும்னா மினிமமே 140 எல்லாம் போறீங்க. பேசிருச்சு. கரெக்ட். ஓகே, நீங்க வந்து 20 வருஷத்துல இந்த பூமியில இல்லாம வானத்துல என்னெல்லாம் மாற்றம் எதிர்பார்க்கறீங்க?
0: நல்ல ஸ்பார்க்கல், நல்ல
1: நீங்க அது சரி, நீங்க விட்டா நிலாவில் ஒரு பட்டாயா ஓபன் பண்ணுங்கன்றீங்க.
0: உண்மையிலேயே எங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு பேர், ஒரு ஆளு பேர் மஞ்சுளா, அவட தங்கச்சி பேர் நிலாந்தினி.
1: என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக?
0: பாட்டு வந்து இந்த கோகுலத்து சீத படம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல அவருக்கு நிலாதான் பேர்.
1: ஓகே, அங்க வச்சுங்க.
0: கார்த்திக் வந்து கோகுலத்து கண்ணா கண்ணா, லீலை விடவாயா,
1: சீதை விழுதானா, அந்த பாடு இல்லையா கோகுலத்துக்கு? ஓகே ஓகே, கோகுலத்து கண்ணா கண்ணா அந்த பாட்டு ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டுலாம் கேட்டு.
0: தேவாவும் தேவாவும் எஸ்பிவியும் சித்ராவும்
1: கரெக்ட், சூப்பர். அந்த பாட்டு போட்டுருவோம் உங்களுக்காக.
0: ஆயிரம் பேருனை கைப்பிடிப்பார்.
1: சூப்பர், அந்த பாட்டு போட்டுருவோம் உங்களுக்காக. ரொம்ப நன்றி, ரெண்டு லைன் பாடினதுக்காக.
0: நன்றி பாய், நன்றி,
1: நன்றி. இணைப்பில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நன்றாக மகிழ்ச்சியாம
1: இருக்கின்றேன்.
2: நிலா வந்து கேட்டீங்க, நான் நிலாவில் போய் தையல் கடை தான் வைக்கலான் இருக்கேன்.
1: தயிர் கடையா?
2: தையல், தையல் கடை.
1: தையல் கடையா? ஏன்?
2: கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆமா, அதான் நான் வச்சு அப்கிரேட் பண்ணி எல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் மூலமா எலக்ட்ரிக் தையல் மிஷின், ஏஐ தையல் மிஷின் வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எப்படின்னா, இங்க பூமியில தையல் ஒரு சட்டை நீங்க தச்சிங்கன்னு என்ன பண்ணுவீங்க?
1: என்ன பண்ணுவோம்? போட்டுக்குவோம்,
2: போட்டுருவோம். ஆனால் அது இப்போ தைச்சிங்கன்னா உங்களுக்கு சின்னதாகாது, பெருசாகாது. ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டு கிழிஞ்சி தூக்கி போட்டுருங்க. ஆனால் நிலாவில் வளர்பெற தேய்பெற கண்டினியூஸாக வரதுனால உங்கள் சட்டையும் தேயும், வளர்ந்தீங்க சட்டையும் பெருசாகும். ஸோ டெய்லி நீங்கள் எப்படி மாற்று நாலு சட்டை மாற்ற வேண்டியது?
1: ஐயோ, டெய்லி இப்படி ஒரு கடியை நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்ககிட்ட.
2: புத்திசாலித்தனமா இல்ல புத்தி கெட்டத்தனமா தெரியாது. நிலாவில் வந்து நான் என்ன நிறைய அப்கிரேட் நடந்திருக்கும். எப்படின்னா போய் மனுஷனுக்கு வந்து வச்சிருப்பாங்க, நிலா பாட்டி சுடுற பாட்டி தூக்கி போட்டு பர்கர் சுட்டிருப்பாங்க, இல்லை பேகல் சுட்டிருப்பாங்க, எல்லாம் சுட்டிருப்பாங்க, வயல் பண்ணிருப்பாங்க, என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அப்டேட் என்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஏன்னா அங்க போட்டு அதிபரெல்லாம் ஆட்சி எல்லாம் நடந்திருக்கும், எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். கடைசியா என்ன நடந்திருக்குன்னா, ட்ரம்ப் போய் அவர் அரெஸ்ட் பண்ணி நைட்டோட தூக்கிட்டு வந்திருப்பாரு நிலாவில அதிபரை. ஏன்னா நிலாவில உன் நாட்டுல காட்டுத்தினால என் நாட்டுக்கு புகைச்சல் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாரு.
1: என்னென்ன பேச்சு பேசுறாரு பாத்தீங்களா? புகைய நாங்க ஏதோ புகையை ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம அங்க அனுப்பி வைக்கிறோம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இவங்களுக்கு, இந்த ஃபில்தி ஏர் வந்து எங்க சைடு திருப்பி விட்டாங்கன்னு பைத்திய மாதிரி பேசிட்டு
2: இருக்கிறாரு.
1: நாங்க ஏதோ இங்க போகி கொண்டாடி அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் அவர் வாசல்ல போட்ட மாதிரி.
2: நாங்களே சம்மர்ல ஒரு மாசம் அதுல புகை அடிச்சு ஒரு வாரம் உள்ள வச்சுட்டு இங்க வரத்த கூட உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி பாடல் வந்து முதல் மரியாதை அந்த நிலாவத்தான் கையில
1: போயிடுச்சாங்க.
2: ஒரு சின்ன டைம் இருந்தா குட்டிக்கு அதான் டாக்டர் வந்து சீஃப் டாக்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சீஃப் டாக்டர் வந்து ரிட்டையர் ஆகணும், ரிட்டையரே ஆக மாட்டேன். அவருக்கு உடம்பு நல்லா இருக்கு, என்ன ரிட்டையர் ஆகல, நார்மலா சாகத்துக்கு முன்னாடி என்ன ஆகும், ஆக்சிடென்ட்ல போயிருவாங்க, இல்லை படுக்கும்போது போயிடணும், மேகம் கோமா ஸ்டேஜ் போய் போய் அவ சேர்த்துருவாங்க. அடுத்த ஜூனியர் டாக்டர் ப்ரொமோஷன் வாய்ப்பே இல்லை, இவனும் அப்கிரேட் ஆகணும், அவரும் அப்கிரேட் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னா, அந்த சீஃப் டாக்டருக்கு இசிஜி டெஸ்ட் எடுப்பாங்களே அவங்களுக்கு நிறைய வசதி இருக்கும்ல, எடுக்கும்போது ஒரு நாளத்தை வெட்டி விட்டாரு இந்த டாக்டர். வெட்டி உடனே பிளட் கிளாக் கோமாக்ஸ் போயிட்டாரு. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டா இவரு உடனே சீஃப் டாக்டர் ஆயிட்டாரு. அடுத்த நாள் வேற வேலை இல்லாம ப்ரமோஷன் ஆயிட்டாரு, இவரு சீஃப் டாக்டர் ஆயிட்டாரு. ஆமா, ஸோ அவருக்கு வேற வழி இல்லாம ஒரு நாளத்தை கட் பண்ண உடனே பிளட் கிளாக் ஆகி கோமாக்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, முன்ன ஸ்டேஜ். அவருக்கும் ப்ரமோஷன், இவருக்கும் ப்ரமோஷன்.
1: சூப்பர். என்ன நரம்புது
2: அது சொல்ல மாட்டேன், என்ன கட் பண்ணி
1: விட்டாங்கன்னா. நன்றி நன்றி சூப்பர் ரமேஷ், வழக்கம் போல எங்களை எல்லாரும் சிரிக்க வச்சதுக்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ,
3: வணக்கம். நிர்மலா பேசுறேன்.
1: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்,
1: நல்லா இருக்கேன். நிர்மலா, நீங்க தான் இதுக்கு முன்னாடி லைன்ல ரொம்ப நேரம் வெயிட்
3: பண்ணி என்னோட ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் பேசுறேன், ஆனா என்னடா கேக்கலையே அப்படின்னு
1: நினைச்சிட்டேன். ஓகே ஓகே, கனெக்ட் பண்ணி. நன்றி, மறுபடியும் கனெக்ட் பண்ணதுக்கு நன்றி.
3: ஆமா ஆமா, நீங்க நிறைய நல்ல தலைப்பு எடுத்துட்டு வந்தீங்க, சோ அதை பத்தி பேசலாம் நினைச்சேன்.
1: தாராளமா சொல்லுங்க, இதுல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபார்ச்சூன் குக்கில இருந்து ஆரம்பிப்போமா?
3: நான் வந்து செஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சேன்.
1: சொல்லுங்க, செஸ்ல. எஸ்,
3: அதுவும் நான் சென்னையில இருந்துட்டு, சென்னை வந்து செஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. நிறைய லெஜெண்டரி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வந்து உருவாக்குற இடம். விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்ஞானந்தா, நிறைய பேர், நிறைய பேர் சொல்லலாம். நானும் இப்போ 2 வருஷமா தானே சென்னையில இருக்கேன். அப்போ பார்க்கும் போது செஸ் வந்து மக்களோட மக்களா சேர்ந்து ஈவினிங் பார்க்ல விளையாடுறாங்க, செஸ் அப்புறம் வந்து கிளப்ஸ்ல விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சது வந்து, அந்த பூமி என்ஜிஓ
1: சொன்னீங்கல்ல,
3: அது வந்து நாங்க போன வாரம் ஓரியன்டேஷன் அட்டெண்ட் பண்ணி நாங்க ஜாயின் பண்ணிட்டோம்.
1: வாவ், வாழ்த்துக்கள், கங்கிராச்சுலேஷன், சூப்பர்.
3: ஆமா, தேங்க்யூ, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சென்னையில தான் இருக்கேன், எனக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு தெரியல. எனக்கு வந்து இவ்வளவு தூரத்துல இருந்து அந்த செய்தி கிடைச்சு நான் அதை சர்ச் பண்ணி அப்புறம் காண்டாக்ட் பண்ணி.
1: அருமை அருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. நிர்மலா, எந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வாலண்டியர் பண்ண போறீங்க?
3: நான் இல்ல, நானும் போலாமா நினைக்கிறேன் இப்போ, ஆனா என்னோட பையனுக்கு தான் பார்த்தேன்.
1: இன்ட்ரெஸ்டிங்.
3: அவர் வந்து ஈகோ சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட் இக்காலஜி, என்ன சொல்றது, கிச்சன் கார்டனிங், அது எல்லாமே இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ஸ்ல போய் ஸ்கூல்ஸ்ல 6வது 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து இவங்க ஒரு கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ்.
1: ஓகே,
3: அது அதை பேஸ்
1: பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க அதை பேஸ் பண்ணி
3: அந்த ஓரியன்டேஷன் இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து எலிஜிபிள் ஆயிடுவான் ஸ்கூல்ஸ்ல போயிருக்க.
1: அப்ப வந்து மறுபடியும் நீங்க வந்து டீச் ஃபார் இந்தியாலயே ட்ரை பண்ணலாம். இது வந்து முடிய அது வந்து நீங்க ஒரு ஸ்கில் செட் ஏன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு அடுத்து நீங்க வந்து பெரிய ஒரு பி ஸ்கூல்ல படிக்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பையனை. பி ஸ்கூல்ல வந்து இந்த எல்லா பி ஸ்கூல்லையும் வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பாக பி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் அப்ராடில் போய் படிக்கிறாரு, ஹார்வர்டில் போனால் கூட அந்த அந்த டீச் ஃபார் இந்தியாவுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கவுண்ட் பண்ணுவாங்க அந்த வேல்யூலாம்.
3: ஓகே ஓகே ஓகே, நிச்சயமா நான் மனசுல
1: வச்சுக்கிறேன்.
3: ஆனா இந்த பூமி என்ஜிஓ வந்து இந்தியா லெவல்ல பண்றாங்க நிறைய.
1: ஆமா ஆமா, முதல்ல ரீஜனல்ல ஆரம்பிச்சது தான் பூமி, அதுக்கப்புறம் இப்ப வந்து நேஷனல் லெவல்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பயங்கர க்ரோத். அந்த பூமி ஆரம்பிச்ச அந்த ஃபவுண்டர் வந்து எனக்கு நல்லாவே க்ளோஸ், நல்லாவே தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருமே.
3: ஓ,
1: இப்ப வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, ஒரு 3 நாள் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சாதனா ஃபாரஸ்ட் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில இருக்கு, நீங்க போயிருக்கீங்களா தெரியுமா?
3: அங்க வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க.
1: நீங்கள் சாதனா ஃபாரஸ்ட்லேயே இருந்து எப்படி வந்து ரொம்ப மிக கம்மியாக வந்து வேஸ்டேஜை உருவாக்கி இந்த பூமியில் நீங்கள் எப்படி வந்து சர்வே ஆகலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோர்ஸ் இருக்கும். ப்ளஸ் அங்கேயே நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணலாம். அதுக்கும் உங்கள் பையனை வந்து சாதனா ஃபாரஸ்ட்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் பசங்க ரொம்ப கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு விருப்பம். அங்கே இருக்கிறதுனால நீங்கள் அவரை அதையும் வந்து
3: நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா நான் அது வந்து கண்டிப்பா நான் பாக்குறேன் எப்படி இந்த பூமி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி.
1: இப்ப நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க, சாரி கட் பண்ணிட்டேன்.
3: என்ன கேட்டீங்க புரியல,
1: நீங்க எதை சொல்ல வந்தீங்க? நான் அப்படியே பாதியில
3: நிறுத்திட்டேன். அதுதான் ஃபார்ச்சூன் குக்கி, நம்மளோட தமிழ்
1: என்ன
3: எதுல போட்டா நல்லா இருக்கும். அப்போ நான் எனக்கு எடுத்தோடனே முறுக்கு தான் தோணுச்சு. ஸோ அதுல வந்து எதுவும் ஒட்டாது, எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் உள்ள ஒன்னு வச்சிடலாம், தமிழ்ல எழுதி கூட வைக்கலாம். நல்ல ஐடியா, நல்ல பிசினஸ் மாடல்.
1: கரெக்ட். நான் ஆனா முறுக்குல அது ஒழிக்கிறது கஷ்டம் இல்லையா? எப்படி மறைப்பீங்க அந்த, ஏன்னா உடைச்சா உள்ளிருந்து வரணும் முறுக்கு வந்து, அப்படிதான் ஃபார்ச்சூன் குக்கியில் வாக் பிரேக் பண்ணால் உள்ளிருந்து அந்த டேக் வரும். இதில் பிரேக் பண்ணுற அது ரொம்ப, இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது பயங்கர சால். நான் வந்து என்ன மனசில் வச்சுருந்தேன்னா பஜ்ஜி, வடை, போண்டா, நம்ம ஊர்லலாம் வந்து வடையை பிச்சா நூல் தான் வரும், நூலுக்கு பதிலாக நூல் விடாமல் இந்த ஃபார்ச்சூன் டேக்ஸ் டேக்ஸை வந்து போட்டால் இன்னும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்.
3: ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். கடைசியில இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, நீங்க பண்ற எந்த ஒர்க் அவுட் வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ்? நான் வந்து வாக்கிங் தான் போவேன், 40 மினிட்ஸ் வாக்கிங் போவேன். ஆனா கொஞ்சம் ரீசெண்டா வந்து வெயிட்டட் வெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு வாக்கிங் போறேன்.
1: சூப்பர்.
3: நிறைய பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பாடல் எடுத்துட்டு வந்தேன், பட் பரவாயில்ல, இருக்கிற பாடல் நான் கேட்கிறேன்.
1: ஓ பரவாயில்ல, நீங்க கேட்கலாம். என்ன பாடல் மனசுல வச்சிருந்தீங்க?
3: அரண்மனை கிளி படத்துல இருந்து ராத்திரியில் பாடும் பாட்டு, அந்த நீலா சம்பந்தமா, இது பீச் ஓரமா உட்கார்ந்து நீலா பாத்துட்டு பாடுவாங்க இந்த பாட்டை.
1: ஓகே, அரண்மனை கிளி படத்துல இருந்தா?
3: ஆமா, ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு.
1: ஓகே, ரொம்ப பழைய பாட்டு, கரெக்ட். ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, அந்த பாட்டு எடுத்துறேன் உங்களுக்காக.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ராஜா, உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி.
1: ரொம்ப நன்றி நிர்மலா, சூப்பர். பூமி, நீங்க சொன்னதை யூஸ்வலா வந்து போன்ல பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதை மெட்டீரியலைஸ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. ஆனால் அதை நீங்க ஃபாலோ பண்ணி அங்க போய் வாலண்டியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க அதை பண்ணதுக்கு.
3: நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம். கடைசி நேர் இணைப்பில் வணக்கம்.
4: தேவதாஸ், வணக்கம். ஃபைனலி
1: ஃபைனலி, நீங்க அவ்வளவு பிஸி இல்லையா? எனக்கு தெரியும் எப்படி டைம்
4: இருக்குது. எனக்கு வசதியான டைம், உங்களுக்கு நீங்க பிஸியா இருக்குது. நீங்க பிஸியா இருக்க நேரம் எனக்கு
1: சரி,
4: அதான் கஷ்டம். அந்த கள்ளக்கண்டா நாயக்கானையால், நாயக்கண்டா நாயே கள்ளக்கானையால் தான்
1: அது. நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அனுப்பின அந்த மெசேஜ் எப்பயுமே எனக்கு, நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் சூதிங்காக இருக்கும். லாஸ்ட் வீக்கும் நீங்கள் வந்து அழகான தமிழில் அதை டைப் பண்ணி எனக்கு ரிவ்யூ அனுப்பிடுவீங்க.
4: நான் இந்த முறை எழுதின மெசேஜ் கொஞ்சம் நீளமானது, நீங்கள் அதை வாசிக்கல போல இருக்கு.
1: இல்லை இல்லை, ஃபுல்லாக வாசிட்டேன், அருமையாக இருந்தது. நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு ஹார்ட் போட்டு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து உங்களுக்கு, ஆனால் ஆமாம் கரெக்டு, ரிப்ளை பண்றதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன்.
4: நான் சொல்ல போறேன், நீங்க போன முறை சொன்ன நல்லா இருந்தது. அதாவது புறருடைய குடும்பத்தை, புறருடைய மனைவியை தீண்ட போறவர்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்குது நெடுகாலம்.
1: ஆமா கரெக்ட், அதுவும் இது வந்து உண்மையா இப்ப நடக்கிறது விஷயம் தானே. பணம் பணம் காசு எல்லாம் திமிரா இருக்கிற ஆட்கள் வந்து இந்த மாதிரி செய்யறது,
4: இந்த மாதிரி செய்யறார்கள். அது இயற்கையில நடந்து கொண்டு இருக்குது. அவைக்கு ஒரு அநியாயமான தேடுதல் ஒன்று கிடைக்கும் அவைக்கு. விரும்புவதற்கு தான் கூடுதலான கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அழிவைத்தான் தேடிக்கொண்டு போவார்கள் தங்கள
1: பாட்டுல.
4: இல்லாத ஒரு கருத்தை உங்களோட சிறுகதையில நல்ல மாதிரி சிறப்பாக நீங்க செய்திருந்தீர்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப
4: உங்களுடைய வாழ்த்துக்கள். நானும் ஒரு சக்சஸ் ஒன்று சொல்றேன். உங்களோட ரமேஷ் இருக்கிறார் தானோ?
1: ஆமா,
4: அவர் ஒவ்வொரு முறையும் நல்ல சின்ன சின்ன துணுக்கா அந்த கதைகள் வந்து சொல்றார்கள்.
1: ஆமா,
4: அவர் ஒரு டேலண்டானால் அவரு ஒரு ஒரு நாளைக்கு அவரை ஒரு சிறுகதையை சொல்ல வைக்கலாம்.
1: இது நல்லா இருக்கே, கரெக்ட்.
4: அவரே ஆயுதப்படுத்தி ஒரு உங்களை மாதிரி ஒரு 15-20 minutes ஹாஃப் அன் அவருக்கு ஒரு நல்ல, அவர் ஒரு டேலண்டானால் அவர் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு டக் டக்குன்னு ஒரு சிறுகதையை சொல்லி கொண்டிருக்கிறார். நேரே முறுக்க அவருடைய அனுபவத்தை, அவருடைய ஆற்றலை நாங்க பார்க்க முடியும்.
1: நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு.
4: அவருக்கு வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ என்ன வசதியோ அதை செய்யலாம்.
1: கண்டிப்பா,
4: நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒரு
1: கண்டிப்பா.
4: இப்ப நாங்கள் எங்கட வயத பொறுத்தளவில நாங்கள் ஜம்பிங் செய்தால் அடுத்த நாளைக்கு சில வகையில கஷ்டமா இருக்கும் எங்கட லைஃப்ல.
1: கொஞ்சம் வலி, அதாவது இடுப்பு மூட்டு அந்த முழங்கால் வலி இதெல்லாம் இருக்கும்.
4: இந்த இளம் வயதில நாங்கள் நல்லா செய்து நாங்கள் இப்ப எல்லாம் அது கொஞ்சம் விட்டுட்டு விட்டபடியா திரும்ப தொடங்கக்கூட கஷ்டமா இருக்கும்.
1: என்னுடைய
4: இது சொல்றேன், என்னுடைய ஆலோசனை சொல்றேன். எங்கட வயது ஒரு 45-50-60 புறநாக்கள், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மத்தியாலும் முக்கால் மத்தியாலும் ஒரு மத்தியாலும் ஒரு குறைஞ்சது 5 kilometer 6 kilometer சில மேக்சிமம் 10 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு சூழல்ல நடந்துடம்னா அதை வைக்க போதிய எக்ஸசைஸ் ஆயிருக்கும். அதை விட ஒரு நாளைக்கு கிளம்பையில ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ யோகா செய்தால் அது இன்னும் ஒரு சிறப்பா இருக்கும் அவன் உடம்பு. கஷ்டம் இல்லாத யோகாக்களா செய்து கொண்டு வந்தோம் படிப்படியா கொஞ்சம் கூட்டலாம் கஷ்டமானதுக்கு போகலாம். ஆனா ஒரு கிழமையில ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யறது. ஒரு வகுப்பு ஒன்றுக்கு போறது அந்த வகுப்புக்கு போறதால எனக்கு அதால சரியான பெனிஃபிட் இருக்கு. அதால உடம்புல எந்த விதத்திலும் ஒரு நோய் இருக்காது, எந்த இடத்திலும் ஒரு பிரச்சனை இருக்காது. நாங்க 12 மதியம் விழுந்து கார் ஓடினாலும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அதாவது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். அதாவது சாப்பாடுகளை கைய விட்டுட்டு ஹெல்த்தியான சாப்பாடை நாங்கள் அளவா சாப்பிட்டு வந்தோம் என்றால் நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் சந்தோஷமா வாழ முடியும். ஆலோசனை
1: சூப்பர் சார், ரொம்ப நன்றி. எவ்வளவு கருத்தையும் நீங்க வந்து காத்திருந்து சொன்னதுக்கு. கடைசியா நினைஞ்சாலும் எல்லாத்தையும் நீங்க ஆல்மோஸ்ட் கவர்
4: பண்ணிட்டீங்க. என்ன செஸ் விளையாடுறது ஆரம்பத்தில் நாங்க புள்ளியரோட சேர்ந்து விளையாடினாங்கள். இப்ப அதுல கொஞ்சம் அக்கறை குறைவு, அதுல விளையாடுறதும் இல்லை. மச்சப்பட்டி கழிச்சியல் அது உண்மையா ஸ்பெயின் அழகாக செய்தார்கள், அழகாக விளையாடினார்கள். பாஸ் பண்ணி இவர்களுக்கு கொஞ்சம் தலக்கணம் கூடி இவர்கள் பவுல் கூடுதலா செய்து அவர்கள் அந்த அவ்வளவு சரியா விளையாடுது. அதுதான் அவர்கள் நல்ல கோரி இருந்தபடியால் முழுக்க முழுக்க 10-15 கோல் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் நல்ல கோல் கீப்பர் இருந்தபடியால் அது தடை பண்ணி நல்ல மாதிரி ஒரு கோலோடைய நிப்பாடினது. ஆனால் ஸ்பெயின் வந்தாதான் சரியான ஒரு தீர்ப்புண்டு நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர், ஆமா 100% எல்லாருமே அதை என்னன்னா வந்து எஸ் சொன்னதுதான்.
4: அதுக்கு கடத்தில சண்டித்தனங்கள் அடாத்தனங்களும் கூடிட்டது, அதெல்லாம் கூடாது. விளையாட்டுகள்ல விளையாட்டா போய்கொண்டு இருக்கணும் எல்லாம். கடைசி நேரத்துல கையா கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா போக வேண்டிய நேரத்துல அடிபட்ட அளவுக்கு போறாங்க.
1: தேவையில்லாது
4: விஷயம் எதிர்காலத்துக்கு தான் பாதிக்கும்.
1: நிச்சயமா சூப்பர், ரொம்ப நன்றி சார். நன்றி.
4: நான் பாட்டை பத்தி சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பாட்டை போடுங்க.
1: நிறைய பாட்டு இருக்கு, பட் உங்களுடைய பாடலும் வந்து உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? ஏதாவது கண்டிப்பா
4: கேட்கலாம். நன்றி
1: நன்றி சார், நன்றி. அவ்வளோதான், எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருச்சு. இருந்தாலும் வந்து 11 மணிக்கு நிறுத்த வேண்டிய நிகழ்ச்சியை வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இத்தோட என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம். இப்போ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சி தொடரும்.
5: நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என தெரிவித்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், சட்டம் மற்றும் நீதித்துறையின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் இறுதியாக நம்பிச் செல்லும் இடம் நீதிமன்றம் என்பதால் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை தகர்க்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். சட்டத்தின் மீதோ நீதித்துறையின் மீதோ கை வைக்க வேண்டாம் என எச்சரிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் மதிக்கக்கூடிய நீதிபதிகள் இன்றும் இருக்கின்றார்கள் என்றும், பதவிக்காலத்தை நீடிப்பதன் மூலம் அந்த கௌரவத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாகவும், இந்த தவறை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2027 டீசல் பயன்பாட்டை குறைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார உற்பத்தி தேசிய அமைப்புகள் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி பிரதீப் பிரியதர்சன தெரிவித்துள்ளார். அந்த காலப்போதியில் சுமார் 750 மெகாவாட் மின்சார திறனை மின்கலங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதால் இதன் மூலம் டீசல் பயன்பாட்டை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். தற்பொழுது மின்கலங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அவற்றை மின் கட்டமைப்போடு இணைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும், ஏற்கனவே 160 மெகாவாட் மின்கலங்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக மேலும் 250 மெகாவாட் மின்சாரத்தை தனியார் துறையின் முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏலங்கள் மூலம் கூறப்பட்டிருப்பதாகவும், அதுவும் எதிர்வரும் ஆண்டின் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் 100 மெகாவாட் மின்சாரத்தை மின் விநியோக நிறுவனம் மூலம் வழங்குவதற்காக ஏலங்கள் கூறப்பட்டிருப்பதாகவும், இதனைத் தவிர தரையில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மின்கலங்களை பொருத்துவதற்காக 150 மெகாவாட்டுக்கான கேள்விப்பத்திரங்கள் கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் 30 முதல் 35 பில்லியன் ரூபாய் வரையிலான தொகையை சேமிக்க முடியும் என்றும், இதன் பலனை பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் மின்சார கட்டணத்தையும் குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட நாணயமாற்று வீத தரவுகளின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை சற்று அதிகரித்துள்ளது. இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 340 ரூபாய் 90 சதமாக பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 340 ரூபாய் 78 சதமாக காணப்பட்டது. வெளிநாட்டு நாணய சந்தையின் நகர்வுகள் மற்றும் பொருளாதார காரணிகளுக்கு அமைவாக நாணயமாற்று வீதங்களில் தினசரி மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உணவு பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்தவும் பதப்படுத்தப்பட்ட திரவ பாலில் காணப்படக்கூடிய அப்லோக்டஸின் நச்சுத்தன்மையை அதிகபட்ச அளவை நிர்ணயிக்கும் புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் உத்தரவு இலக்கம் 98 மற்றும் அண்மையில் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கையில் விநியோகிக்கப்படும் அல்லது விற்பனை செய்யப்படும் அனைத்து பதப்படுத்தப்பட்ட திரவ பால்களும் இலங்கை தரநிர்ணய நிறுவனத்தின் SLS 18-15 தரநிலைக்கு முழுமையாக இணங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரவ பாலில் அப்லோடாக்ஸின் நச்சுத்தன்மை 1 கிலோகிராமுக்கு 0.5 மைக்ரோகிராமை மீறக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் 2027 ஜனவரி 8 முதல் நாடளாவிய ரீதியில் அமலுக்கு வரவிருக்கின்றது. அதற்கு முன்னதாக உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தங்களது உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை புதிய தரநிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியிருக்கின்றது. இந்தியாவில் பெய்த பருவமழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி குறைந்தது 19 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மியான்மர் எல்லையை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் 8 பேரும் ஜம்மு காஷ்மீரில் 11 பேரும் உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் காயமடைந்தனர். ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள ரஜோரி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தில் பேருந்து நிலையம் உட்பட்ட பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் அங்கு பாதிக்கப்பட்டது. ஜம்முவின் ரஜோரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்களும் மாநில அவசரகால மீட்புக் குழுவினரும் இணைந்து 5 சிறுவர்கள் உட்பட 11 பேரை மீட்டிருக்கின்றனர். நாகாலாந்தின் மேன் மாவட்டத்திலும் மீட்புப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. அடுத்த 2 நாட்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் மிக கடுமையான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் போராடி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர். முதல்கட்டமாக மத்திய இணையமைச்சர் மத்திய அரசு செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி தமிழகம் சாதனை படைத்து வருவதாக தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கின்றார். உலக சதுரங்க நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் ஆரம்பித்து குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி உட்பட்ட பல இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் சர்வதேச அளவில் சதுரங்கப் போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் என தெரிவித்தார். உலக அரங்கில் சதுரங்கத்தின் தலைநகரமாக தமிழகம் முன்னேறி வரும் நிலையில், இளைய தலைமுறையினர் சதுரங்க நுட்பங்களை கற்றுத்தேர்ந்து சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இத்தகைய முயற்சிகளுக்கு தமது அரசு அனைத்து வகையிலும் துணை நின்று எல்லா உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தாா்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem. Indigenam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155. 0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
2: Chellam illa dad. Selvam.
3: Sari, sari.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நினைவாகியாரமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-2 0 0

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: அக்கவுண்டிங், இன்கம் டாக்ஸ், HST ரெஜிஸ்ட்ரேஷன், HST ரீபேட், ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ், PTC லைசன்சஸ், சிட்டியன் ஆல்கஹோல் அப்ரூவல்ஸ் இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR, ஒர்க் பர்மிட்டுடன் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப், CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 6475221775 6475221775
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இடோபிகோ,
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நேரம் சரியாக 12 மணி. சினிமா செய்திகளுக்கு நடுவில் நம்ம செய்தியை போட்டுட்டு அதுக்கப்புறம் சினிமா செய்தியை போடுவோம். ஒரு சின்ன தரங்கள் அந்த கேப்புக்கு வருந்துகிறோம். இப்போ செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
6: இன்று முதல் மத்திய அரசின் குழந்தைகள் நல திட்டத்தின் கீழ் அதிகரிக்கப்பட்ட தொகையை தகுதியுள்ள குடும்பங்கள் பெறவிருக்கின்றன. வரியில்லாத மாதாந்த கொடுப்பனவான கனடா குழந்தைகள் நல திட்டத்தில் முந்தைய ஆண்டின் சரி செய்யப்பட்ட குடும்ப வருமானத்தை பொறுத்து இந்த திட்டத்தின் கீழ் 6 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதாந்தம் $679.75 ஆண்டுக்கு $8,157 வரையிலும் கிடைக்கும். அதோடு 6 முதல் 17 வயது வரையிலான ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதந்தோறும் $573.58 கிடைக்கும். இது ஆண்டுக்கு $6,883 இருக்கும். July 17 கனடா வருமான வரி திணைக்களம் வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி, முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2026-27 நலத்திட்ட ஆண்டுக்கான இந்த தொகையானது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு $160 வரையிலும், 6 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கு $135 வரையிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 6 மில்லியன் குழந்தைகளை பராமரிக்கும் 3.6 மில்லியன் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் வரியில்லாத தொகையாக ஏறக்குறைய $30 பில்லியன்களை இந்த திட்டம் வழங்கி வருவதாக கனேடிய வருமான வரித்துறை தெரிவித்திருக்கின்றது. கொங்கோவில் இபோலா வைரஸ் தொற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து அந்த நாட்டில் கடந்த 21 நாட்களுக்கு மேல் தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைய தற்காலிக தடை விதித்து கனேடிய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. கனடா பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பின்படி இந்த புதிய எல்லை கட்டுப்பாடுகள் இன்று இரவு 11:59 முதல் அமலுக்கு வருகின்றது. கனடாவுக்கு செல்லும் பயணிகளை பாதுகாப்பாக கையாள்வதற்கான தற்போதைய எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் செயல்திறன் மற்றும் நலத்தன்மையை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு பயண மற்றும் வர்த்தக தடைகள் எபோலா பரவலை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பலன் அளிக்காது என்றும், அவை தேவையற்ற அச்சம் மற்றும் பாகுபாடுகளை உருவாக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. கொங்கோவில் நிலவும் எபோலா வைரஸ் சர்வதேச அளவில் பரவும் அபாயம் தற்பொழுது குறைவாகவே காணப்படுவதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. July 15 நிலவரப்படி கொங்கோவில் 2100க்கும் மேற்பட்ட எபோலா நோய் தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதோடு 828 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளும் கொங்கோவில் இருந்து செல்வோருக்கு இதேபோன்ற தற்காலிக கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியிருக்கின்றன. மேலும் ஐரோப்பா நோய்த்தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் பயணத்தடைகள் மனிதாபிமான உதவிப் பணிகளை பாதிக்கக்கூடும் என்பதனால் அவை குறைந்த பயனளிக்கும் நடவடிக்கைகளாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மைய தொடர் தாக்குதல்களில் அமெரிக்கா ஈரானில் கட்டுமானத்தில் உள்ள டாக்கோவின் அணுமின் நிலையத்தை தாக்கியிருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை ஈரானின் அமைதியான உட்கட்டமைப்பின் மீதான அபாயகரமான தாக்குதல் என்று வர்ணித்திருக்கின்றார்கள். அதிகரித்த பாதுகாப்பின்மை மற்றும் ஸ்திரத்தன்மையினால் ஏற்படும் விளைவுகளில் இது அமெரிக்க அரசாங்கத்தையும் முழுமையாக குற்றம் சாட்டுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் தகுந்த நடவடிக்கைகளோடு பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் அமெரிக்கா ஒரு ஈரானிய அணுசக்தி நிலையத்தை நேரடியாக தாக்குவது இதுவே முதல் முறையாகும். இந்த ஆலைக்கான கட்டுமானம் 2022 ஆரம்பமாகியது. மேலும் 2030 ஆண்டுக்குள் அதை முடிக்க ஈரான் இலக்கு நிர்ணயித்திருந்தது. ஈரான் நடத்திய தாக்குதல் ஒன்றில் வட ஈராக்கில் பணியாற்றும் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மற்றொருவர் காயமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான தாக்குதலில் காணாமல் போன இரண்டு வீரர்களை தேடும் பணியில் அடையாளம் தெரியாத உடல்கள் மீட்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய புரட்சிகர காவல்படையின் இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கடந்த 3 வாரங்களாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டதாகவும் 500 பேருக்கு மேல் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த பெண் சதுரங்க வீராங்கனையாக கருதப்படும் ஜூடித் போல்கரை ஹங்கேரியின் அடுத்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொள்ள இருப்பதாக பிரதமர் பீட்டர் மெக்காய தெரிவித்திருக்கின்றார். 49 வயதான போல்கர் நாட்டின் ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடியவர் என்றும் இன்று அவரை சந்தித்து இந்த பதவிக்கான பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்க இருப்பதாகவும் மெக்காய தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்காயாரின் ஆளும் டிசா கட்சியினால் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதி தோமஸ் சோல்கோக் கையெழுத்திட்ட மறுநாளே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தம் நாட்டின் தலைவராக அவரது பதவிக்காலத்தை முடிவுக்கு கொண்டுவர இருக்கின்றது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2026 கால்பந்தாட்ட உலகக்கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி 2வது முறையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது. போட்டியின் முடிவில் அர்ஜென்டினா அணி தோல்வியை தழுவியதும் அணியின் தலைவரும் கால்பந்தாட்ட வீரருமான லியோனல் மெஸ்ஸி மைதானத்தில் மனமுடைந்து கண்ணீர் விட்ட காணொளியும் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது வாழ்நாளின் இறுதி கால்பந்தாட்ட தொடராக கருதப்பட்ட இந்த உலகக்கிண்ண தொடரில் கிண்ணத்தை தக்கவைக்க முடியாமல் போன ஏமாற்றத்தோடு அவர் 2வது இடத்திற்கான பதக்கத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது கண்கலங்கிய காட்சி உலகெங்கிலும் உள்ள கால்பந்தாட்ட ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. ஒரு முக்கியமான செய்தி மிஸ் ஆயிடுச்சு ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயத்தினால. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய சினிமா செய்திகளை பார்ப்போம். கரண்ட்டாக வந்திருக்கிற திரைப்படத்தில் இப்போ கிறிஸ்டபர் நோலனுடைய த ஒடிசி தான் வந்து நம்ம மெயினாக பேச வேண்டியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்னஸ்டே ஃபைனலி ஒரு உங்களுக்கெல்லாம் சொன்னால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஜனநாயகன் படம் வெளியாகுது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்போட வெட்னஸ்டே இங்கே வந்து 8:00 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி டிவிக்கு உடைய தமிழ்நாட்டுடைய தற்போதைய சிஎம்மான விஜய் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஆமாம், முதல்ல அது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதாப்பா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே ஆமாம் ரிலீஸ் ஆகுது, இங்கேயும் கண்டிப்பாக கட்டாயமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ எஃப்டிஎஃப்எஸாக வந்து நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் உடனே போய் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். த ஒடிசி அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஹோமர் எழுதிய மிகப்பெரிய காப்பியங்கள் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இங்கே எப்படி நம்ம ஊருக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிறது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய காவியமாக வந்து இருக்கோ. அதே மாதிரி எலியட் அண்ட் எலியட் அப்படின்ற அந்த ஹூமர் எழுதிய அதுவும் ஒடிசியும் வந்து மிகப்பெரிய காப்பியங்கள். இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஒரு நீங்கள் ஆல்ரெடி ட்ராய் படம் பார்த்துருப்பீங்க, ஹெலன் ஆஃப் ட்ராய் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணுக்காக ஒரு ஊரே அழியுது, ஒரு நாடே அழியுது, ஒரு கிங்டமே அழியுது. அதை முடிச்சுட்டு அந்த வாரம் முடிச்சுட்டு இவங்க திருப்பி வர்றப்ப அந்த ஜேர்னியில் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கற்பனை கதை தான் இது. பயங்கரமான ஒரு எபிக்கு. அதை வந்து படமாக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை கிறிஸ்டபர் நோலன் ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவரும் அவரோட மனைவியுமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணி டைரக்டரும் பண்ணியிருக்காங்க. என்டையர் வேர்ல்டு உலகத்தில் ஃபீஃபாவுக்கு அடுத்து தான் வந்து உலகமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது த ஒடிசி என்ற திரைப்படம். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபீஃபா ஃபியர்லேயும் கொஞ்சம் பயங்கர பிஸியாக இருந்தாலும் எனக்கு வந்து எஃப்டிஎஃப்எஸ்ஸாக பார்க்க தான் ஆசை ஒடிசி படத்தை, பட் அப்படி இப்படின்னு தள்ளி போயிடுச்சு. எப்படியும் வந்து நாளைக்குள்ளார நான் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துறேன். பட் இந்த படத்தை பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்டோரி ஒடிசி பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹோமரை பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பார்க்குறது மிக மிக முக்கியம். இது ஒரு அந்த பயணத்தில் இப்போ வந்து நம்ம பழைய கதை சொல்லணும், ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி கணவன் வந்து தன்னுடைய மனைவி எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மனைவி குழந்தைகளை பார்க்குறதுக்காக போகிற முடிச்சுட்டு போகிற கணவன் ஒரு இது ஒரு ஒன் லைன் லவ் ஸ்டோரி மாதிரி தான். பிரிந்த குடும்பத்தை மறுபடியும் கொண்டு போய் சேர்றதுக்காக வந்து போராடுற ஒரு ஆள் மாதிரி சிங்கிள் ஸ்டோரியாக வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பேக் ஸ்டோரியோட பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாயிருக்கு அந்த திரைப்படம் ஒடிசி. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த ஒடிசி படத்தை. அந்த படத்துடைய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்திருக்கு ரிப்போர்ட். இன்றைக்கி நாளைக்குள்ளார் கண்டிப்பாக பார்த்துட்டு வெனஸ்டே உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ ஹானஸ்ட்டாக எப்படி இருந்தது படம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து ஆல்ரெடி ஒரு படத்தை நடித்து சங்கராந்திக்கு வஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து வெங்கடேஷ் வந்து நடித்த படம், பயங்கரமாக ஓடி சூப்பர் ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு அந்த படம். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிச்சிருந்தாங்க. தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இனிமேல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து பூந்து விளையாடிடலாம், ஏன்னா எக்கச்சக்க புக்கிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நல்ல பேரும் கூட நல்ல பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப ப்ராமிசிங்கான ஆக்டர்ஸும் கூட, நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம்னா எதுவுமே பெருசாக வரல. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து மறுபடியும் வந்து திருவீரூருடைய திரைப்படம், அதில் ஜோடியாக வந்து ஓசுகுமாரி அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடித்து அந்த படம் வெளியாச்சு. 17ஆம் தேதி வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஓ சுகுமாரி திரைப்படம் வந்து இப்போ 3 நாளில் வந்து பயங்கரமாக ஓடணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு படம் வந்து பயங்கரமான அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து டோட்டலாகவே என்டையர் 3 நாளில் வந்து 1 கோடி கூட வந்து வசூல் பண்ணலை. ஆனால் படத்தோடைய ப்ரொடக்ஷனே அதுக்கும் மேலே. ஸோ இன்னும் ப்ரொடக்ஷன் காசாவது ஒரு 8-10 கோடி போட்டால் அந்த படம் அந்த அதாவது மிஞ்சுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவங்களுக்கு என்டையர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இப்போ ஓ சுகுமாரி திரைப்படம் முடிஞ்சிருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த படமும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரே கிளாமரு வெள்ளத்தோல் இவங்களுக்கு முடிவே தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெருசாக வந்து மதிப்பும் இருக்கிறதில்ல. ஒன்று கவர்ச்சி காட்டணும், இல்லைன்னா வந்து கலராக இருக்கணும், இல்லை நல்லா டான்ஸு குத்து இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற கிளாமர் அப்பீலுக்கு தான் இன்னமும் வந்து ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து தமிழ் சினிமாவில் இடம் இருக்குது. உண்மையான டேலண்ட்டுக்கு வந்து பெரிய இடம் தரமாட்டேன்றாங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டும் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதனால தான் தெலுங்குக்கு போனாங்க. தெலுங்கு பற்றி சொல்லவா வேணும், அங்கே மட்டும் என்ன வாழுது அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து ஊற்றி மூடிட்டாங்க. இப்போ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு படம் வரணும் பொறுத்திருந்து பார்ப்போம்.

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
3: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
5: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

தேரே இஷ்குமே அப்படின்ற அந்த ஹிந்தி படத்திலிருந்து வந்த பாட்டு தான் இது. தமிழில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டு. வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு வந்து என்னமோ இருக்குது இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி, எப்பயுமே ஏ ஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் வந்து கேட்டவுடனே பிடிக்காது, கேட்க கேட்க தானே பிடிக்கும். அந்த மாதிரி லேட்டர் ஒரு பயங்கர டோப் மோடில் வந்து இந்த பாட்டை வந்து கேட்க வச்சது. இது அவர் மட்டுமே பாடினாலே வந்து நல்லா இருக்கிற பாட்டு, வேறு யார் பாடினாலும் இந்த அளவுக்கு இருக்காது. நிறைய விமர்சனங்களும் வந்து இந்த பாட்டை பிடிக்காதவங்களும் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பாட்டை ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்லாம் வந்து பேசுனாங்க. பட் ஹானஸ்ட்லி இந்த பாட்டை ஒரு ரெண்டு தடவை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, மூணாவது தடவை நீங்கள் அடிக்ட் ஆகிருங்க இந்த பாட்டுக்கு. கண்ணே கண்மணியே தான் அந்த பாட்டுடைய லிரிக்ஸு. தேரே இஷ்குமே அப்படின்ற அந்த படத்தில் இந்த பாட்டு தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் இருக்குது இந்த பாட்டை. நீங்கள் உங்களுக்கு இந்த தடவை கேட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா மறுபடியும் கேட்க விரும்புனீங்கன்னா அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்கள். இப்போ வந்து கோகுலத்து கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுதான் ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அந்த பாட்டும் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால இந்த ஒடிசி, இது ஒடிசி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய படம் வந்து ட்ராய். ட்ராய் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐயோ, பிராட் பிட்டோடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அநியாயத்துக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ட்ராய். அதில் அதே தான் ஏறக்குறைய ஆரம்ப கதை. இதில் வந்து ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறாங்க, அது அங்கே போய் ஹெலன் அப்படின்ற அந்த கல்யாணமான ஒரு பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி விருந்துக்கு போன ரெண்டு பேர் அண்ணனும் தம்பியும் போகிறாங்க. தம்பிக்கு வந்து அந்த பொண்ணை விருந்துக்கு யார் கூப்பிட்டாங்களோ அவருடைய சம்சாரமே வந்து இவருக்கு பிடிச்சி போய், சம்சாரத்துக்கும் அந்த பாரிஸை பிடிச்சி, பாரிஸ்ன்றது தான் அந்த தம்பியோட பேர், பிடிச்சி போய் விருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. வரும்போது அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஹெலன் வந்து அவ்வளோ மிகப்பெரிய பேரழகி, அவங்க வந்து அவங்க ஊரோடைய ஒரு குயின் மாதிரி, இப்போ ஏஞ்சல் ஆஃப் விஸ்டம் மாதிரி. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த ஊருக்கு ப்ராஸ்பெரிட்டி நன்மை எல்லாம் வந்தது. அதுவும் இல்லாமல் அந்த அவங்க கல்யாணம் நடந்தப்பே வந்து அந்த கிங்கு பயங்கர உசாராக என்ன பண்ணிட்டாரு, ஆஹா பொண்ணு வேறு ரொம்ப அழகாக இருக்கா, எப்படி வந்து நம்ம எந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த மாப்பிள்ளையை போட்டு தள்ளிட்டு பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த ஊரில் பல பேர் ரெடியாக இருக்காங்க, அதனால் என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம், கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைப்போம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நிறைய குறு நில மன்னர்கள் இருக்கிற ஊர் அது. ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். அது என்னென்னா, ஹெலன் வந்து நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லோரும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் யாருமே வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, எல்லோரும் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் ஒரு சகோதரத்துவத்தோடு இந்த கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு தான் கல்யாணமே நடக்கும். ஆனால் இது வந்து இவங்க ஊருக்கு தானே செல்லும், பக்கத்து ஊருக்கு செல்லாதில்ல. பக்கத்து ஊர்லேருந்து வந்த பய பிடிச்சி போய் ஹெலனுக்கும் அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் கூடியே வந்துடுவாள். இது பாருங்கள், இதுதான் களி. இது வந்து எப்போ நடக்குது இந்த கதை, இப்போ சொல்கிறல. நான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜெஃப்ரி ஆர்ச்சரோட கதையில் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுற கதையை நம்ம வெள்ளிக்கிழமை பேசணும்ல, இந்த கதை வந்து ஒடிசியஸ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான். ஸோ அவர் இந்த கதை வந்து ஹோமர் தான் எழுதினது. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட கதை இது. எழுத்தா வர்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பாட்டாக பாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய காவியம். அதை வந்து லேட்டர் எழுத்து வடிவத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது முதல்ல பாடலாக தான் இருந்திருக்கு. பாடலை பாடி பாடிப்பு மேடையில் மற்ற இடத்துல அப்படிலாம் பாடி அதை வந்து கேட்டு தெரிஞ்சு நோட் பண்ணி அதை வந்து ஒருத்தர் எழுதி அதுக்கப்புறம் ஹோமர் வந்து ஃபுல்லாக அதை வந்து பக்காவாக வடிவமைச்சு அது ஒரு எபிக்காகவே வந்தது. இதில் வந்து இப்போ வந்து போருக்கு போகணும், இந்த ஒடிசியஸ் வந்து ரொம்ப வேறமான ஆள், மற்றவங்களாம் போர் அப்படின்னா ஓகே கிளம்பு வாங்க போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு போர் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ராவல் மட்டுமே 1 வருஷம் நடக்குமா, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறது, போயிட்டு போரை முடிக்கணும். அந்த போரில் வந்து எத்தனை பேர் சாவாங்க எத்தனை பேர் உயிர் எடுப்பாங்க தெரியாது. போரை முடிச்சுட்டு வெற்றி அடைஞ்சிட்டாங்களோ தோல்வி அடைஞ்சாங்களோ திருப்பி ஊருக்கு வரணும்ல, ஊருக்கு வந்து பொண்டாட்டி குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. திருப்பி ஊருக்கு வரப்போ உங்கள் பொண்டாட்டி உங்கள் கூட தான் இருப்பாங்களா, உங்கள் குழந்தைலாம் என்ன ஆச்சுன்னே தெரியாது, திரும்பி வருவாங்க. ஸோ இது
ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த மாதிரி எல்லோரும் போர் கூப்பிட்றாங்க. இப்போ ஒடிசிஸ் வந்து விவரமாக, ஐயோ இவனும் கூடவா, யாவண்டா போய் போர் பண்ணோம். இவர் ஆக்சுவலி பயங்கரமான ஸ்மார்ட்டு, பயங்கர வீரரும் கூட. போய் போர் பண்ணலாம் அப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பைத்திய மாதிரி நடித்தா நம்மளை வந்து போர் கூப்பிட்டு போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பைத்திய மாதிரி நடிக்கிறாரு. போ அப்படி குப்பையெல்லாம் எடுத்து வந்து வயல் வெளியில் தூவிட்டுருக்காரு. கேட்டால் உரம் போடுறேன் அப்படின்ல மாதிரி பைத்தியமாக ஊருக்குள்ளார பயங்கரம் பேசப்படுது. ஒடிசியஸ் பைத்தியமாயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கிங்கு தெரியும் இவன் பெரிய சாமர்த்தியசாலி, இவன் போருக்கு வந்தால் கண்டிப்பாக இவன் ஜெயிக்கவும் வைப்பான், பயங்கரமான ஒரு தலைமை படைத்தளபதி ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம ஏன் விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஐடியா பண்ணி அவன் வந்து எப்படியும் வயலை வந்து உழுவான்ல, பைத்தியமாக இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, வந்து அந்த இடத்துல வந்து இவன் குழந்தையை கூப்பிட்டு போய் தூக்கிட்டு போய் அங்கே வயலில் போட்டுரு. இவன் வயலை உழுதுட்டு போகிறப்ப குழந்தைய பார்த்தும் அப்படி குழந்தை மேலே ஏற்றிக்கிட்டு போயிட்டான்னா இவன் வந்து பைத்தியம்னு ஒத்துக்கிறேன், இல்லை இவன் சார்பை பார்த்து நிறுத்திட்டானா இவன் தெளிவாக தான் இருக்கான், நம்மளையெல்லாம் ஏமாத்தானா அர்த்தம் அப்படின்றவுடனே அதே மாதிரி அது போய் குழந்தைய போட்டுறாங்க. இவரும் கரெக்டாக வந்து குழந்தைய ஏற்றாமல் நின்ன உடனே டேய் திருட்டு பயலே நல்லா தெளிவாக தான் இருக்கிற வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. போகிற இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னா, 9 வருட வார் அந்த கிங்டமுடைய செவரை உடைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த செவரை உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுலேருந்து அந்த செவரை உடச்சி உள்ளே போய் அதை எப்படி ஆக்கிரமிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முதல்ல நீங்கள் ட்ராய் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒடிசி பாருங்கள். ட்ராய் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. ரொம்ப ஃபேவரட்டான, என்னுடைய ஃபேவரட்டான ஒரு படம், முக்கியமாக அகிலேஷோடைய கதாபாத்திரம் இல்லை வர்ற பிராட் பிட்டுடைய கேரக்டர் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய காப்பியங்களில் அருமையான காவிய படங்களில் அதுவும் ஒன்று. ஒடிசி வந்து நானுமே பார்க்கல, ஒடிசியை பார்த்துட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோகுலத்தில் கண்ணா கண்ணா பாட்டு இது உங்களுக்காக.

0: ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೇಶವನೇ ಹರೇ ಕೃಷ್ಣ.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
5: 416-821-0462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோங்காப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோங்காப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

கடிக்கேள்வி கேட்காமல் நிகழ்ச்சியை முடித்தா எப்படி நல்லாவாக இருக்கும். அதனாலேயே தான் இந்த கேள்வி. நிறைய சப்ஜெக்ட் இருக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு, இங்கிலீஷு, தமிழ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரஃபி, மேக்ஸு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்னும் பலது இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுப்பீங்க. ஆனால் இதில் இருக்கிறதுலே சோகமான சப்ஜெக்ட் அப்படின்னா அது எது? மிகவும் வருத்தமான, சோகமான சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? எந்த சப்ஜெக்டாக இருக்கும் அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோட நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லுங்கள். இருக்கிறதுலே சோகமான சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா, பதிலை சொல்லலாமா? கால் பண்ணி கால் பண்ணுங்கள், பதிலை சொல்லுங்கள்.

0: இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சோகமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிறோம், நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் மதன் கலக்கின்றேன்.
0: வணக்கம் மதன், சொல்லுங்க இந்த கேள்விக்கு என்ன பதில்.
1: ஐயா, நல்ல பாட்டுகள் போட்டீங்க, சூப்பரா இருந்தது. அந்த பழைய பாட்டெல்லாம் வந்து இதுல ஏஐல போட்ட பாட்டு அதெல்லாம்.
0: ஆமா, ஏஐல வந்த பாட்டு அது, ஏஐலயே ரீமிக்ஸ் பண்ண பாட்டு.
1: ஐயா, அது மணி நல்லா இருந்த நல்லா இருக்கு பாட்டு. அந்த ஒரிஜினல் மாதிரி வராது, டூப்ளிகேட் அப்படியே டூப்ளிகேட்.

0: நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பெயர்? இது யாருன்னு தெரில. எல்லா நாளும் எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு தடவை கால் பண்ணுறது, ஆனால் அமைதியாகவே இருக்கிறது, பேசுறதில்ல. என்னாச்சு? ஏன் என் மேலே கோவமா? கோச்சிக்கிட்டிங்களா? பேசுங்க. யாருன்னு தெரில. எப்பயுமே இந்த நம்பர் வந்து எனக்கு ரெகுலராக ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக இந்த நம்பர் ரொம்ப பார்த்த மாதிரியும் இருக்குது. யாரோ தெரிஞ்ச நேர் தான். ராஜா, ஹலோ. ஆ, பேசுங்க, கேட்குது. இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ. நான் நினைக்கிறேன் இது வந்து பழைய நேர் ராஜான்னு நினைக்கிறேன், இல்லையா? தெரியல, அவர் வச்சுட்டாரு, பரவாயில்ல. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: ஓ, வணக்கம் ராஜன்.
0: வணக்கம் இதயன்.
1: ஓ,
0: இந்த பதில் இன்னைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த கேள்விக்கு.
1: ஜூலஜி.
0: ஆ, ஜூலஜியா? ஏன் ஜூலஜி? உங்களுக்கு அது பிடிக்காதா?
1: எல்லாம் உயிரோடையே வெட்டி
0: நீங்களும் வந்து உங்களுடைய மாஸ்டர்ஸ்ல ஜுவாலஜி தான் எடுத்தீங்களோ? ஓகே, ஜுவாலஜி மேக்ஸ். அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல?
1: என்ன
0: இணைப்பில் வணக்கம். கண்ணன் சொல்லுங்க, என்ன பதில் இந்த கேள்விக்கு?
2: விருப்பம் இல்ல சப்ஜெக்ட்.
0: கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டீங்க பதிலுக்கு.
2: அப்படியா?
0: ஆமா. ஆனா இன்னும் கரெக்டா பதில் பிடிபடல உங்களுக்கு, பரவாயில்ல. நானும்
2: சொல்லிடுறேன்,
0: நேயர் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம் பதில. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். சொல்லுங்க, இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க?
2: ஏன்
0: ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுக்கமா இருக்கணும், அந்த மாதிரி சொல்றது இல்லையா? அது சரி. ஓ, இது சாப்பிட்டா இது வரும், இது சாப்பிட்டா உடம்புலாம் போயிடும், அதெல்லாம் சொல்றதுனால உங்களுக்கு அது பிடிக்கல.
2: அதை குடிச்சா இது வரும், மாதிரி டபுள் அடிச்சா
0: டபுள் பிளாக் சொல்லிட்டு பிளாக் லேபிள் டபுள் பிளாக் இருக்குல்ல, அது அது போட்டுருக்காரு ரெண்டு ரவுண்டு. தெரியலையே. நீங்க இல்ல இல்ல, இந்த கேள்வி எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு நீ வச்சிருந்த பயாலஜி மட்டும்தான் பதில், இல்லையா?
2: சொல்லுங்க.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்
0: காசிநாதன், சொல்லுங்க இந்த கேள்விக்கு என்ன பதில்?
3: எல்லா படிப்பும் அறந்த படிப்பு எனக்கு விருப்பம்.
0: எது எது?
3: அறம்.
0: அறம் அறம் இல்லாத படிப்பு. ஓ,
3: அது எனக்கு கடைசி
0: அது சரி. அறம் இல்லாத படிப்புன்னா எதை சொல்லுவீங்க?

0: அறம் வந்து நன்மை செய்யற ஆட்கள்,
1: நன்மை செய்யற, நன்மை செய்யற ஆட்கள் இருக்காங்க, நன்மை செய்யாத ஆட்கள் தான் அறம் இல்லாத ஆட்கள்னு சொல்லணும். நன்றி நன்றி. ஆல்மோஸ்ட் பதில் வந்துருச்சு, அடுத்த நேரம் என்ன பதில் சொல்றாருன்றது கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம். கேள்வி எனக்கு தெரியாது.
1: கேள்வி நான் மறுபடியும் சொல்றேன், இருக்கிறதுலே ரொம்ப சோகமான சப்ஜெக்ட் எது? மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், பயாலஜி, சோசியாலஜி, ஜியாகிரபி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ அதில் இருக்கிறதுலே சோகமான ஒரு சப்ஜெக்ட் எது?
2: சோஷியல் ஸ்டடி.
1: சோஷியல் ஸ்டடிஸ் ஏன் ரொம்ப சோகமாக இருக்குமா? அது
2: அது சோகம் தானே.
1: சோசியல் வந்து சமூகத்தை பற்றி படிக்கிறதுல என்ன சோகம் உங்களுக்கு?
2: நன்றி.
1: நான் வெச்சிருந்த அந்த பதில் என்னன்னா, இந்த பாட்டு தொடர்ந்து சொல்றேன்.

0: டபுள் ஆக்குபென்சி அப்படின்ற படத்திலிருந்து மாயோனே அப்படின்ற ஒரு அழகான பாடலை கேட்டீங்க. இத்தோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வச்சுருந்த பதில் என்ன அப்படின்னா, கணக்கு படம் தான் மேத். ஏன்? ஏன்னா அதில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, நிறைய ப்ராப்ளம் இருந்தால் ஒரே சோகம்தானே. ஸோ அதனால் சோகமான சப்ஜெக்ட் மேத் அப்படின்றது தான் நான் வச்சுருந்த பதில். இத்தோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் உங்கள் எல்லாருமே வந்து புதன்கிழமை சந்திக்கிற முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
8: 416-821-0462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோங்காப்பர் சொல்லலுக்கு பட்டு, யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோங்காப்பர் சொல்லலுக்கு பட்டு, எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. யாகாவராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு
8: தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: 8 8 8 0 4 4 4 1 6 8 8 8 0 4 4 4 1 6 8 8 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 0 4 4 8 ஹாம்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: நிமிஷம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
8: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
9: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இப்பொழுது முதல் தொடர்ச்சியாக 9 மணி வரை இணைந்திருக்கலாம். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை வளமை போல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை இன்றைய திங்கள் தோறும் உங்கள் இல்லங்கள் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற கீத சந்தங்கள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. 7 மணி தொடக்கம் 8 மணி வரை வளமை போல் மீண்டும் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி வளமை போல் உங்களை இன்றும் சிந்திக்கவும் மகிழ்விக்கவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, தொடர்ச்சியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ வளமை போல் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222. இன்று 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கக்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்களுடன் எஸ்எஸ் வாசன். நேர்களே, இன்றைய நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் என்பவற்றை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் அதே வேளை இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

0: நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என தெரிவித்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், சட்டம் மற்றும் நீதித்துறையின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் இறுதியாக நம்பிச் செல்லும் இடம் நீதிமன்றம் என்பதால் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை தகர்க்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். சட்டத்தின் மீதோ நீதித்துறையின் மீதோ கை வைக்க வேண்டாம் என எச்சரிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் மதிக்கக்கூடிய நீதிபதிகள் இன்றும் இருக்கின்றார்கள் என்றும், பதவிக்காலத்தை நீடிப்பதன் மூலம் அந்த கௌரவத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாகவும், இந்த தவறை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2027 டீசல் பயன்பாட்டை குறைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார உற்பத்தி தேசிய அமைப்புகள் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி பிரதீப் பிரியதர்சன தெரிவித்துள்ளார். அந்த காலப்போதியில் சுமார் 750 மெகாவாட் மின்சார திறனை மின்கலங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதால் இதன் மூலம் டீசல் பயன்பாட்டை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். தற்பொழுது மின்கலங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அவற்றை மின் கட்டமைப்போடு இணைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும், ஏற்கனவே 160 மெகாவாட் மின்கலங்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக மேலும் 250 மெகாவாட் மின்சாரத்தை தனியார் துறையின் முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏலங்கள் மூலம் கோரப்பட்டிருப்பதாகவும், அதுவும் எதிர்வரும் ஆண்டின் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்போதியில் மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் 100 மெகாவாட் மின்சாரத்தை மின் விநியோக நிறுவனம் மூலம் வழங்குவதற்காக ஏலங்கள் கோரப்பட்டிருப்பதாகவும், இதனைத் தவிர தரையில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மின்கலங்களை பொருத்துவதற்காக 150 மெகாவாட்டுக்கான கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் 30 முதல் 35 பில்லியன் ரூபாய் வரையிலான தொகையை சேமிக்க முடியும் என்றும், இதன் பலனை பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் மின்சார கட்டணத்தையும் குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட நாணய மாற்று வீத தரவுகளின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை சற்று அதிகரித்துள்ளது. இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 340 ரூபாய் 90% பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 340 ரூபாய் 78% காணப்பட்டது. வெளிநாட்டு நாணய சந்தையின் நகர்வுகள் மற்றும் பொருளாதார காரணிகளுக்கு அமைவாக நாணய மாற்று வீதங்களில் தினசரி மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உணவு பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்தவும் பதப்படுத்தப்பட்ட திரவ பாலில் காணப்படக்கூடிய அப்லோக்டிசின் நச்சுத்தன்மையை அதிகபட்ச அளவை நிர்ணயிக்கும் புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் உத்தரவு இலக்கம் 98 மற்றும் அண்மையில் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கையில் விநியோகிக்கப்படும் அல்லது விற்பனை செய்யப்படும் அனைத்து பதப்படுத்தப்பட்ட திரவ பால்களும் இலங்கை தரநிர்ணய நிறுவனத்தின் SLS 18-15 தரநிலைக்கு முழுமையாக இணங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரவ பாலில் அப்லோடாக்சின் நச்சுத்தன்மை 1 கிலோகிராமுக்கு 0.5 மைக்ரோகிராமை மீறக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் 2027 ஜனவரி 8 முதல் நாடளாவிய ரீதியில் அமலுக்கு வரவிருக்கின்றது. அதற்கு முன்னதாக உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தங்களது உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை புதிய தரநிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியிருக்கின்றது. இந்தியாவில் பெய்த பருவமழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி குறைந்தது 19 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மியான்மர் எல்லையை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் 8 பேரும், ஜம்மு காஷ்மீரில் 11 பேரும் உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் காயமடைந்தனர். ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள ரஜோரி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தில் பேருந்து நிலையம் உட்பட்ட பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் அங்கு பாதிக்கப்பட்டது. ஜம்முவின் ரஜோரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்களும் மாநில அவசரகால மீட்புக் குழுவினரும் இணைந்து 5 சிறுவர்கள் உட்பட 11 பேரை மீட்டிருக்கின்றனர். நாகாலாந்தின் மேன் மாவட்டத்திலும் மீட்புப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. அடுத்த 2 ஜம்மு காஷ்மீரில் மிக கடுமையான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் போராடி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர். முதல்கட்டமாக மத்திய இணையமைச்சர் மத்திய அரசு செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி தமிழகம் சாதனை படைத்து வருவதாக தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கின்றார். உலக சதுரங்க நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் ஆரம்பித்து குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி உட்பட்ட பல இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் சர்வதேச அளவில் சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் என தெரிவித்தார். உலக அரங்கில் சதுரங்கத்தின் தலைநகரமாக தமிழகம் முன்னேறி வரும் நிலையில் இளைய தலைமுறையினர் சதுரங்க நுட்பங்களை கற்றுத்தேர்ந்து சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இத்தகைய முயற்சிகளுக்கு தமது அரசு அனைத்து வகையிலும் துணை நின்று எல்லா உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் 5:09 நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை பற்றி நோக்குவோம். தற்போது டொரண்டோ பெரும்பாக வெப்பநிலை

டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 27°C நிலவுகிறது. இரவு பொழுதில் அது 20°C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. அதேவேளை நேர்களே, காற்று மணிக்கு 20 km வேகத்தில் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. உணர்திறன் வெப்பநிலை 29°C நிலவுகின்றது. நாளைய தினம் 21ஆம் தேதி ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 25°C, இரவு பொழுது வெப்பநிலை 15°C நிலவை இருக்கின்றது. இப்பொழுது அந்த புகை வளிமண்டல மாசு தொடர்பான எச்சரிக்கைகள் எல்லாம் நீங்கியிருக்கின்றன. பாரியளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் இப்போது அந்த மாசு கட்டுப்பாடு தொடர்பான எந்த விதமான எச்சரிக்கைகளும் இல்லை. நாளைய தினம் ஒரு சிறிய மலைவீழ்ச்சிக்கான வாய்ப்பு தென்படுகின்றது. நாளை மறுதினமும் புதன்கிழமை மலைவீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் மீண்டும் சூரியன் பிரகாசமாக ஒளிர இருக்கின்றது. 26°C, 28°C வரை வெப்பநிலை உயர்வடைய இருக்கின்றது. இது டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போது நிலவுகின்ற வானிலை நிலைமை தொடர்பான முன்னறிவிப்புகள். நேர்கள் தொடர்ச்சியாக உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். இன்று பல்வேறு விதமான சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்று உலக சதுரங்க நாள் சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகின்றது. உலகத்தில் சதுரங்கத்தை கண்டறிந்த நாடு என்ற பெருமை ரஷ்யாவுக்கு இருந்தால், சதுரங்கம் தொடர்பான பல்வேறு விதமான சதுரங்கத்தை கண்டறிந்த நாடும் மேல் ரஷ்யாவிலே சதுரங்கத்தை கண்டறிந்த நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு இருக்கின்றது. இந்தியாவிலே சதுரங்கம் கண்டறியப்பட்டாலும் மிக நீண்ட காலமாக ரஷ்யா சதுரங்க ஆட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற முடியாத மிகப்பெரிய அணியாக விளங்கியது. இப்பொழுது மீண்டும் விஸ்வநாதன் ஆனந்தனுக்கு பின்னர் பல்வேறு விதமான வரலாற்று சாதனையாளர்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து சதுரங்கத்தை தங்களது ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக இப்போது கருதி சதுரங்கத்துக்காகவே தங்களை இப்போது அர்ப்பணித்திருக்கின்றார்கள். சர்வதேச சதுரங்க கழகம் 1924 ஆரம்பித்தது. அந்த தொடங்கப்பட்ட நாள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி. என்ற வகையில் 1924 ஜூலை 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச சதுரங்க கழகத்தை நினைவூட்டும் வகையில் இன்றைய நாள் சர்வதேச சதுரங்க தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களை கேட்டு மகளின் நேரம் வளவை போல் அலையுங்கள். 416-644-6222

நேரம் இப்பொழுது 5:13 நேர்களை. இன்று சர்வதேச சதுரங்க தினமாக இருக்கின்ற அதே வேளை சர்வதேச நிலவு தினமாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. நிலவுக்கு ஒரு தினத்தை வைத்திருக்கின்றார்கள் எங்களது பெரியோர்கள். அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. என்ற வகையில் நேர்கள் நிலவு பாடல்களுடன் தான் இணைய வேண்டும் என்பதில்லை, அதுதான் நான் சொல்லவில்லை ஆரம்பத்தில். சொன்னவுடன் எல்லோரும் நிலவு பாட்டுடன் வருவீர்கள். நிலவு பாட்டு நாங்கள் கேட்டு பல பாடல் கேட்டிருக்கோம் என்றால் நீங்கள் இயன்றளவு புதிய பல பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். என்ற வகையில் நிகழ்ச்சியில் இந்த சர்வதேச நிலவு தினம் பற்றிய ஒரு செய்தியை நாங்கள் அடுத்து வழங்கிக் கொண்டு நேர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம்.

பொதுவாக நிலவு என்பது பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் என்று சொல்வார்கள். அந்த நிலவு பொதுவாக துணைக்கோள் என்பது கற்பார். தமிழிலே நிலவு பற்றிய பல்வேறு விதமான கவிதைகள், நிலவை வைத்து கொண்டே பல்வேறு விதமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டு தமிழில் சிறப்பு பெற்றிருக்கின்றது என்ற வகையில் தமிழர்களுக்கும் நிலவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த சர்வதேச நிலவு தினம் என்பது ஜூலை மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அந்த நிலவு தினம் பற்றிய ஒரு சிறிய சுருக்கமான தகவல், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 அன்று உலகம் முழுவதும் இது கொண்டாடப்படும். மனிதகுலம் விண்வெளி ஆராய்ச்சியில் அடைந்த மிக முக்கியமான மைல்கல், அதை நினைவு கூறவும் எதிர்கால விண்வெளி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. 1969 ஜூலை 20 அன்றுதான் அமெரிக்காவின் நாசா அனுப்பிய அப்பல்லோ 11 என்ற விண்கலம் மனிதன் முதன் முதலில் நிலவில் தரையிறங்குகின்றான். விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவின் மேற்பரப்பில் தனது முதல் காலடியை எடுத்து வைத்து, இது மனிதனுக்கு ஒரு சிறிய அடிய, ஆனால் மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தைகளை கூறுகின்றார். எட்வின் பஸ் அல்ட்ரின் நிலவில் நடந்தார். மைக்கேல் காலின்ஸ் விண்கலத்தை இயக்கினார். விண்வெளியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் மூன் வில்லேஜ் அசோசியேஷன் என்ற அமைப்பு இதற்கான முன்மொழிவை சமர்ப்பித்து அதனை ஏற்று 2021 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஜூலை 20ஆம் தேதியை சர்வதேச நிலவு தினம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 2022 முதல் இந்த சர்வதேச நிலவு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடம் ஒரே நிலவு, ஒரே பார்வை, ஒரே எதிர்காலம், ஒன் மூன், ஒன் விஷன், ஒன் ஃபியூச்சர் என்ற துணிப்பொருளில் சர்வதேச நிலவு தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக விஞ்ஞானிகளுக்கு இந்த தினம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கின்றது.

0: டிவியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
1: வணக்கம், கமல் பேசுறேன்.
0: கமல் வாருங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல நலம் கமல், நன்றி.
1: என்ன
0: பாடல்? நினைவு பாடலா?
1: நினைவு பாடலாம், எனக்கு ஞாபகம் வந்துடுது. முதல்ல நினைவு நாளு தெரியாது.
0: அருமை, பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு உங்களுக்கும்.
1: நீங்க அன்றைக்கு வருவீங்களா? அஞ்சு மணிக்கு வந்து மத்தியானமே எனக்கு வச்சிருந்தேன் நான் பட்டினத்திர வீசம் படுத்துனேன்.
0: வாழ்த்துக்கள். நிலவு தினம் என்று தெரியாமலேயே நீங்க நிலவு பாடலை கொண்டு அதுவும் முதல் நேராக நீங்கள் இணைஞ்சிருக்கிறது உண்மையில் வாழ்த்துக்கள்.
1: உண்மையில தெரியாது, ரெண்டாயிரத்தி பாடல் ஒளிபரப்பாகிறது குறைவு வானொலி.
0: சரி, நல்லது, நன்றி. மேலையில வீட்டிலா தெரு வீதியிலா?
1: வீதியில் தான், கடைக்கு போய் கொண்டிருக்கோம்.
0: சரி, போய்கொண்டே இந்த பாடலை கேளுங்கள். நல்ல அருமையான பாடல். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி.

இவர்களை போர்ச்சுகலில் மத்தியிலும் நாடு 7.7% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது சட்டசபை கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசியிருக்கின்றார். மேற்காசியாவில் போர்ச்சுகலில் நிலவி வந்த போதிலும் நம் நாடு 7.7% வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொண்டு உலகின் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக உருவெடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி பார்லிமெண்ட் வளாகத்தில் நிருபர்களிடம் பேசிய போது இந்த செய்தியை வழங்கியிருக்கின்றார். இன்றைய சர்வதேச நிலவு தினத்தை முன்னிட்டு கடந்த காலத்தில் ஒரேயொரு இந்திய குடிமகன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தார். இப்போதோ ஒரு இளம் இந்திய ஸ்டார் ஆஃப் நிறுவனம் விண்வெளி பயணத்தில் சாதனை படைத்துள்ளது. உலகில் மிகச்சில நாடுகளில் மட்டும்தான் இத்தகைய தனியார் நிறுவனம் மூலம் துணிச்சலான முயற்சிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த நாடுகளின் வரிசையில் இந்தியா இளைஞர்கள் தங்களது திறமையால் விண்வெளியில் புதிய பயணங்களை மேற்கொண்டு சாதித்து வருகின்றார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்திருக்கின்றனர்.

இப்பொழுது இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் மிக பெருமளவில் பெரும் பீதியை ஏற்படுத்துகின்ற டெங்கு காய்ச்சல் நோய் பரவலை ஒழிக்கும் வகையில் கியூடங்கா என்ற டெங்கு தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த மத்திய அரசு முதல் முறையாக அனுமதி அளித்திருக்கின்றது. டகோடா பயோ பார்மக்யூட்டிக்கல் நிறுவனம் தயாரித்த இந்த தடுப்பூசியை 60 வயது நிரம்பியவர்கள் வரை அனைவரும் செலுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பருவமழை காலங்களில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் நோய் பரவுவது வழக்கமாகிவிட்டதால் கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் டெங்கு பாதிப்பு 11 மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான டெங்கு நோய் தொடர்பான ஆபத்தை தவிர்ப்பதற்கு டெங்குவின் 4 வகையான வைரஸ்களும் ஒரே நேரத்தில் பரவி வருவதால் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக உள்ளோரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு மிகுந்த ஆபத்தான நோயாக அது இப்போது அச்சுறுத்தி வருவதனால் டெங்கு தொடர்பான ஜப்பான் போன்ற நாடுகளது முன்னணி நிறுவனத்தின் மூலம் கண்டறியப்பட்ட கியூடங்கா என்ற தடுப்பூசியை நாட்டில் பயன்படுத்த இப்போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்தியா அறிவித்திருக்கின்றது.

அதேவேளை நேர்களை இப்பொழுது உலகெங்கும் பூகோள வெப்பமயமாதல் என்ற மிகப்பெரிய வானிலை மாற்ற நிகழ்வு, சுற்றுப்புறச்சூழல் மாற்றம் அதிகளவு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வேளையில் உலகத்தில் பல நாடுகளிலும் இவ்வாறான வெப்பநிலை அதிகரிப்பு என்பது பாரிய பிரச்சனையாக இருக்கும். அதே வேளை இரண்டு முனைவு பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய, பொதுவாக முனைவுகள் கடும் குளிர் பிரதேசங்கள் என்று சொல்லப்படும் அந்த முனைவுகள் தற்போது வெப்பம் அதிகரித்து வருவது தொடர்பான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆர்க்டிக்கில் வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக அங்குள்ள பெருமளவு பனிக்கட்டிகள் உருகி கடல் நீருடன் சேர்வதால் கடல் நீரின் அளவு அல்லது கடல் மட்ட உயர்வடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதனால் ஆர்க்டிக் பெருங்கடலை ஆய்வு செய்வதற்கு தாரா போலார் ஸ்டேஷன் என்ற அதிநவீன மிதக்கும் அறிவியல் ஆய்வகம் பிரான்சிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. ஆர்க்டிக் என்பது பூமியின் வடமுனைவில் அமைந்துள்ள மிக குளிர்ந்த பனிப்பிரதேசம். ஆண்டு முழுவதும் உறைபனியில் பனிப்பாறைகளும் நிறைந்து காணப்படும் இந்த பகுதியில் குளிர்காலத்தில் மைனஸ் டிகிரிக்கு கீழே கடும் குளிர் நிலவுகின்றது. ஆனால் தற்போது ஆர்க்டிக் காலநிலை மாற்றத்தின் பிடியில் சிக்கி பூமி பந்தின் மற்ற இடங்களை விட 3 முதல் 4 மடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இதனால் இது தொடர்பான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் பெரும் முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நிறைகின்றார். வணக்கம்.
1: மாலை வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா மாலை வணக்கம். வாங்க. எப்படி நலமா?
1: நலமா இருக்கிறோம், மிகவும் நலமா, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் சாரா?
1: எனக்கு வண்ணாரப்பேட்டையில் அந்த பாட்டு போடுங்க, மாவீரன் படமா.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி. நன்றி.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் இந்திரா அழைக்கிறேன்.
0: இந்திரா வணக்கம், வாருங்கள். எப்படி நிலமா நீங்கள்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல வெதர்,
0: சந்தோஷமா இருக்கு.
1: நல்ல காத்து, நல்ல மழை, சனி ஞாயிறு நல்ல என்ஜாய்மெண்ட். மிட்லாண்ட் சர்ச், மொண்டியல் கோயில் தேர், இந்த வீக் இனாப்.
0: அதோட ஃபிஃபா வேர்ல்ட் கப்.
1: அதுக்கெல்லாம் போகிறேன். நாங்கள்
0: போயிலாது பாக்குறது ஒரு தினம் போறையில.
1: இல்ல, அது என்னன்னா எல்லாம் அங்கடி ஆக்கள் எல்லாம் ஒரு டைம் பண்ணி டைம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் ஒன்றடியா வச்சா நாங்கள் எதுக்கு போறது? எனக்கு வைதே காத்து படத்துல ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று போடுங்க. நல்ல பாட்டு தானே எல்லா பாட்டும்.
0: நன்றி. உண்மையில் எல்லா பாடலுமே நல்ல பாடல். நன்றி இந்திரா. உங்கள் விருப்பத்திற்கு வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் குரலில் ஒரு பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி. நன்றி.
0: ஆமாம், நேர்கள் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் பற்றி பேசுகின்ற போதுதான் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டம் பற்றிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன. அர்ஜென்டினா மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் களமிறங்கிய போதும் அர்ஜென்டினாவால் ஸ்பெயினின் அந்த தடுப்பாட்டம், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய டீம் பேக், ஸ்பெயின் அணியின் நடுத்தர நடுவரிசை ஆட்டக்காரர்களது அலாதியான டிஃபெண்டர் என்று சொல்வது அந்த தற்காப்பு ஆட்டம் என்பவற்றையெல்லாம் உடைத்து கொண்டு கோல் போடுவது மிக கடினமாக இருந்தது. என்றாலும் ஸ்பெயின் வீரர்களது முன்னணி வீரர்கள் மிக சிறப்பாக அர்ஜென்டினாவில் கோல் போடுகின்ற பெரும் முனைப்பு காட்டியிருந்தார்கள். 15 தடவைகளுக்கு மேல் கோல் போடுகின்ற முனைப்பை ஸ்பெயின் வீரர்கள் காட்டியிருந்தார்கள். ஆனால் அர்ஜென்டினா அணி 2 தடவைகள் தான் தனது கோல் போடும் முனைப்பை வெளிக்காட்டியிருந்தது. அந்தளவுக்கு ஸ்பெயின் பின் வரிசை ஆட்டக்காரர்கள் நடுவரிசை ஆட்டக்காரர்களும் மிக சிறப்பாக அர்ஜென்டினா முன்னிலை வீரர்களை கட்டுப்படுத்தியிருந்தார்கள். லயனல் மெஸ்ஸியை கூட பல்வேறு விதமான அந்த அவர்களது அந்த திட்டமிட கேம் பிளான் என்ற அந்த முறை மூலம் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் பந்தை கொண்டு சென்று ஷூட் பண்ணுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்கவில்லை. அப்படி ஒரு மிகச்சிறப்பான ஆட்டத்தை ஸ்பெயின் வெளிப்படுத்தியிருந்தது. ஸ்பெயினுக்கு இது 2 கிண்ணம். 2010 தென்னாப்பிரிக்காவின் நெதர்லாந்துக்கு எதிராக 1-0 என்ற கோல் கணக்கில் 1வது கிண்ணத்தை சுவீகரித்தது ஸ்பெயின். இப்பொழுது 2வது தடவையாக 16 பிறகு 2வது தடவையாக 2026 அர்ஜென்டினாவுக்கு எதிராக 1-0 என்ற கோல் கணக்கில் தனது வெற்றியை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மிக சிறப்பான முறையில் ஸ்பெயின் கோல் காப்பாளர் மிக சிறப்பான முறையில் தொழிற்பட்டிருந்தார். அவருக்குத்தான் மிகச்சிறந்த கோல் காப்பாளர்களுக்கான கோல் கீப்பருக்கான தங்க கையுறை, கோல்டன் கிளவ் என்று சொல்கிறார்கள், அந்த விருது வழங்கி கௌரவித்திருந்தார்கள். அந்தளவு மிக சிறப்பாக ஸ்பெயின் அத்தனை வீரர்களும் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஸ்பெயினின் வீரர்கள் அத்தனை பேரும் கூட்டாக அணியாக நின்று அர்ஜென்டினாவின் பல்வேறு விதமான வியூகங்களையெல்லாம் தகர்த்தெறிந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். அதன் மூலம் டோரஸ் அடித்த கோல், அவர் ஒரு சப்ஸ்டிடியூட்டாக மாற்று ஆட்டக்காரராக களமிறங்கியிருந்தார். அவரது கோல் மூலம் ஸ்பெயின் அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அணி மிகச்சிறந்த அவர்களது சிறப்பாட்டத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த வெற்றியின் மூலம் இப்பொழுது யூரோ கிண்ணத்தின் சாம்பியன், ஐரோப்பிய சாம்பியன்களாகவும் அதேவேளை உலக சாம்பியன்களாகவும் விளங்கும். அதேவேளை ஒரே நேரத்தில் ஒரு நாட்டின் பெண்கள் கால்பந்தாட்ட அணியும் ஆண்கள் கால்பந்தாட்ட அணியும் ஒரு சாம்பியனை பெற்ற முதல் அணி என்ற பெருமையை ஸ்பெயின் இப்போது தனதாக்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கிரிக்கெட்டில் இவ்வாறு 2 அணிகளும் பல்வேறு தடவைகளில் சாம்பியனாகி இருக்கின்றன. ஒரு நாட்டின் ஆண்கள் அணி பெண்கள் அணி 2 சாம்பியனாகி இருக்கின்றன. குறிப்பாக ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள் போன்ற அணிகள் இவ்வாறான சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது உதைபந்தாட்டத்தில் இதுதான் இப்படி ஒரு சாதனை இடம்பெற்று முதல் தடவையாக சொல்லப்படுகின்றது. ஸ்பெயின் பெண்கள் அணி, அதே போல் ஸ்பெயினின் ஆண்கள் கால்பந்தாட்ட அணிகள் 2 ஒரே காலத்தில், 2023 பெண்கள் அணி, ஸ்பெயினின் பெண்கள் அணி உலக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. அதே போல் இப்போது ஆண்கள் அணி இதே காலத்தில் அந்த அவர்கள் சாம்பியனாக இருக்கின்ற அதே காலத்தில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வெற்றிகள் பற்றிய பல்வேறு தகவல்களை நாங்கள் அவ்வப்போது பாடல்களினிடையே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.

0: பார்த்த சென்டிமீ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் எடுத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம், நான் ஜெயா. நான் எப்படி நிலமா இருக்கீங்களா?
0: நலம் ஜெயா, நன்றி. நீங்கள் எப்படி நிலமா?
1: ஓ, நல்ல சுகமா. உங்களோட நிலையெல்லாம் கேட்டு சந்தோஷமா இருக்கிறோம். அது இரட்டிப்பு மகிழ்ச்சி. நினைச்சது நடந்துட்டு,
0: பேசியது நினைச்சது
1: சந்தோஷம். ஓ, நான் ஆரம்பிச்சதுதான் நான் ஒரு மாற்றம் எல்லாம் வரும். பாடல் வந்து காலா திரைப்படத்துல அந்த தங்க சில பாடல்.
0: சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி ஜியா, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. ஆமாம் நேர்களே, இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் நாங்கள் சொன்னோம், அந்த தங்க காலுரை கையுறை, தங்க கையுறை விருது வழங்கப்பட்ட கோல்டன் க்ளவ், அது மிகச்சிறந்த ஒரு தெரிவாக ஃபிஃபா நடுவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். உலகக்கோப்பை தொடரில் அசாத்தியமான சாதனைகளுடன் இந்த கோல்டன் க்ளவ் விருது ஸ்பெயினின் கோல் கீப்பர் உனை சிமோனை சென்றடைந்திருக்கின்றது. உலகக்கோப்பை தொடரில் அவரது சிறந்த பந்து தடுப்பு ஆட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. ஸ்பெயின் அணியின் நாயகன் என்று சிமோனை சொல்லுகின்ற அளவுக்கு அவரது அணியை காப்பாற்றுவதற்காக ஒரு இரும்பு சுவராக நின்று இந்த போட்டிகளில் பல்வேறு விதமான அபாரமான கோல்களை எல்லாம் தடுத்திருக்கின்றார். தான் விளையாடி 8 போட்டிகளில் 7 போட்டிகளில் எதிரணியை ஒரு கோல் கூட அடிக்க விடாமல் தடுத்து உலகக்கோப்பை வரலாற்றிலேயே புதிய சாதனையையும் சிமோன் பதிவு செய்திருக்கின்றார். முழு தொடரிலும் ஒரே ஒரு கோலை மட்டுமே அவர் விட்டு கொடுத்திருந்தார். 650 நிமிடங்கள் தொடர்ந்து கோல் எதுவும் விடாமல் தடுத்த உனை சிமோனின் இந்த அசாத்திய ஆட்டம் ஸ்பெயின் அணி 2வது முறையாக உலக சாம்பியன் பட்டம் வெல்ல மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருந்ததென்றால் அது நிகரல்ல. என்ற வகையில் சிமோன் இந்த நாளிலே மிகச்சிறந்த ஒரு கோல் காப்பாளர் ஆக இப்போது தெரிவு செய்யப்பட்டிருப்பது பலருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கும்.

0: வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
1: ஓ பவன் நலம், நன்றி. நீங்க நலம் தானே?
2: நிறைய
1: கோல்கள் அவரால் தடுக்கப்பட்டது.
2: அர்ஜென்டினா
1: அப்படியே அந்த ஸ்பெயின் அந்த போல் பாசிங்ல அப்படியே மலைச்சு போய் நின்றுச்சு. போல் பாசிங் மட்டுமில்ல, போல் தடுப்பும் மிக உச்சமா இருந்துச்சு நேற்று. அர்ஜென்டினா வீரர்கள காலுக்குள்ள பந்து போறத
2: அனுமதிக்கவே
1: அந்த டீம் பேக் தான், நல்ல பாசிங், நல்ல டீம் பேக். சரி, என்ன பாடல்?
2: எனக்கு வந்து ஹரிஹரன் பாடின பாட்டு, மலைக்காற்று வந்து தமிழ் பேசுதே அந்த பாட்டு.
1: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில்
2: நினைக்கிறேன். நன்றி வாசன், கண்டிப்பா.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அந்த ஸ்பெயின் கோல் கீப்பர் தனது கோல் கம்பத்தின் பக்கத்தில் பாய் விடுத்து படித்திருப்பார். அந்த அளவுக்கு நிலைமை மாறியிருந்தது. அனைவருமே அநேகமான நேரங்களில் அர்ஜென்டினாவின் கோல் கம்பத்தின் பக்கத்தில் தான் பந்துகள் நின்றன. அந்த அளவுக்கு அர்ஜென்டினாவின் கோல் எல்லையை முட்டுகையிட்டு மிரட்டி தமது ஆதிக்கத்தின்கள் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் ஸ்பெயின் வீரர்கள். ஒவ்வொரு அங்குலத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அர்ஜென்டினாவை பந்துகளை தொடவிடாது மூச்சு முட்டச் செய்தார்கள். இந்த ஆவேசமும் ஆத்திரமும் அர்ஜென்டின வீரர்களின் போட்டி முடிவில் ஸ்பெயின் வீரர்கள் பலரை அவர்கள் தாக்கிய அந்த சம்பவங்கள் எல்லாம் இதை அப்படி அப்பட்டமாக எடுத்துக்காட்டியது. ஸ்பெயினுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு வேகமான தாக்குதல் நேற்று வெளிப்பட்டிருந்தது. பொதுவாக தற்காப்பாட்டத்தில் பாசிங்கில் விஞ்சி இருக்கக்கூடிய ஸ்பெயின் நேற்று வேகமான ஒரு தாக்குதல் ஆட்டத்தை ஆரம்பம் முதலே கொண்டிருந்தது. அர்ஜென்டினா வீரர்கள் முழுக்க முழுக்க தடுப்பாட்டத்தில் சமாளித்து விட்டு பெனால்டி கிக் வருகின்ற போது வெற்றி பெறலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பெனால்டி கிக் என்று வந்திருந்தால் நிச்சயமாக அர்ஜென்டினாவுக்கு மிகப்பெரும் வாய்ப்பை அது ஏற்படுத்தி இருக்கும் என்ற எண்ணம் பரவலாக இருந்தது. அதை அர்ஜென்டினா சாதிப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டியிருந்தது. தடுப்பாட்டத்தை தான் மிக அதிகளவில் மேற்கொண்டிருந்தார்கள். அர்ஜென்டினா கோல் அடிக்கும் ஒரு முயற்சியை தொடங்குவதற்கு கூட ஸ்பெயின் அணி வீரர்கள் விடவில்லை. இடம் கொடுக்காது கடுமையாக அவர்களை தங்களது கச்சிதமான பாஸ் பரிமாற்றங்கள், தங்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த இடைவெளி என்று அர்ஜென்டினாவை நிலைகுலைய செய்தார்கள். மெஸ்ஸியினால் கூட தனது மெஜிக்கை செய்ய முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டது. மெஸ்ஸியை சூழ்ந்து கொண்டு மிக சிறப்பாக அவரது வேகத்தை கட்டுப்படுத்தி அவரது கால்களுக்குள் பந்து சென்றால் அதை எவ்வாறு தடுப்பது, எவ்வாறு அவரிடமிருந்து போலை பறிப்பது என்ற நுட்பங்களை எல்லாம் சிறப்பாக செய்திருந்தார்கள் ஸ்பெயின் அணியினர். அது அர்ஜென்டினாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்திருந்தது. அதனால் தான் அர்ஜென்டினாவின் அத்தனை வீரர்களும் கண்ணீர் வடித்தார்கள். வீரர்கள் மட்டுமல்ல, பார்வையாளர்கள் ரசிகர்களும் கண்ணீர் வடிக்காத ரசிகர்கள் இல்லை. பலர் நிறைய பேர் அர்ஜென்டினாவின் வெற்றியை எதிர்பார்த்திருந்தார்கள். மிகச்சிறந்த ஒரு அணியுடன் ஸ்பெயினும் மோதியது, அர்ஜென்டினாவும் மோதியது. என்றாலும் ஸ்பெயினின் பல்வேறு விதமான திட்டமிடல்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அந்த கூட்டு முயற்சி, ஒரு அணியாக செயற்படுகின்ற முயற்சி, இந்த வகையில் அவர்களது வெற்றி அவர்களது அணிக்கு கிடைத்த வெற்றியாக மாறியிருக்கின்றது.

0: மனத்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: இன்று முதல் மத்திய அரசின் குழந்தைகள் நல திட்டத்தின் கீழ் அதிகரிக்கப்பட்ட தொகையை தகுதியுள்ள குடும்பங்கள் பெறவிருக்கின்றன. வரியில்லாத மாதாந்த கொடுப்பனவான கனடா குழந்தைகள் நல திட்டத்தில் முந்தைய ஆண்டின் சரி செய்யப்பட்ட குடும்ப வருமானத்தை பொறுத்து இந்த திட்டத்தின் கீழ் 6 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதாந்தம் 679.75 டாலர், ஆண்டுக்கு 8,157 டாலர் வரையிலும் கிடைக்கும். அதோடு 6 முதல் 17 வயது வரையிலான ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதந்தோறும் $573.58 கிடைக்கும். இது ஆண்டுக்கு 6,883 டாலர்களாக இருக்கும். July 17 கனடா வருமான வரி திணைக்களம் வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2026-27 நலத்திட்ட ஆண்டுக்கான இந்த தொகையானது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 160 டாலர் வரையிலும், 6 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கு 135 டாலர் வரையிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 6 மில்லியன் குழந்தைகளை பராமரிக்கும் 3.6 மில்லியன் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் வரியில்லாத தொகையாக ஏறக்குறைய 30 பில்லியன் டாலர்களை இந்த திட்டம் வழங்கி வருவதாக கனேடிய வருமான வரித்துறை தெரிவித்திருக்கின்றது. கொங்கோவில் இபோலா வந்துள்ளதை தொடர்ந்து அந்த நாட்டில் கடந்த 21 நாட்களுக்கு மேல் தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைய தற்காலிக தடை விதித்து கனேடிய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. கனடா பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பின்படி இந்த புதிய எல்லை கட்டுப்பாடுகள் இன்று இரவு 11:59 முதல் அமலுக்கு வருகின்றது. கனடாவுக்கு செல்லும் பயணிகளை பாதுகாப்பாக கையாள்வதற்கான தற்போதைய எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் செயல்திறன் மற்றும் நலத்தன்மையை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு பயண மற்றும் வர்த்தக தடைகள் எபோலா பரவலை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பலன் அளிக்காது என்றும், அவை தேவையற்ற அச்சம் மற்றும் பாகுபாடுகளை உருவாக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. கொங்கோவில் நிலவும் எபோலா வைரஸ் சர்வதேச அளவில் பரவும் அபாயம் தற்பொழுது குறைவாகவே காணப்படுவதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. July 15 நிலவரப்படி கொங்கோவில் 2,100 மேற்பட்ட எபோலா நோய் தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதோடு 828 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளும் கொங்கோவில் இருந்து செல்வோருக்கு இதேபோன்ற தற்காலிக கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியிருக்கின்றன. மேலும் ஐரோப்பா நோய்த்தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் பயணத்தடைகள் மனிதாபிமான உதவிப் பணிகளை பாதிக்கக்கூடும் என்பதனால் அவை குறைந்த பயனளிக்கும் நடவடிக்கைகளாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மைய தொடர் தாக்குதல்களில் அமெரிக்கா ஈரானில் கட்டுமானத்தில் உள்ள டாக்கோவின் அணுமின் நிலையத்தை தாக்கியிருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை ஈரானின் அமைதியான உட்கட்டமைப்பின் மீதான அபாயகரமான தாக்குதல் என்று வர்ணித்திருக்கின்றார்கள். அதிகரித்த பாதுகாப்பின்மை மற்றும் ஸ்திரத்தன்மையினால் ஏற்படும் விளைவுகளில் இது அமெரிக்க அரசாங்கத்தையும் முழுமையாக குற்றம் சாட்டுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் தகுந்த நடவடிக்கைகளோடு பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் அமெரிக்கா ஒரு ஈரானிய அணுசக்தி நிலையத்தை நேரடியாக தாக்குவது இதுவே முதல் முறையாகும். இந்த ஆலைக்கான கட்டுமானம் 2022 ஆரம்பமாகியது. மேலும் 2030 அதை முடிக்க ஈரான் இலக்கு நிர்ணயித்திருந்தது. ஈரான் நடத்திய தாக்குதல் ஒன்றில் வட ஈராக்கில் பணியாற்றும் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மற்றொருவர் காயமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான தாக்குதலில் காணாமல் போன 2 வீரர்களை தேடும் பணியில் அடையாளம் தெரியாத உடல்கள் மீட்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய புரட்சிகர காவல்படையின் இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கடந்த 3 வாரங்களாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டதாகவும் 500 பேருக்கு மேல் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த பெண் சதுரங்க வீராங்கனையாக கருதப்படும் ஜூடித் போல்கரை ஹங்கேரியின் அடுத்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொள்ள இருப்பதாக பிரதமர் பீட்டர் மெக்காய தெரிவித்திருக்கின்றார். 49 போல்கர் நாட்டின் ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடியவர் என்றும், இன்று அவரை சந்தித்து இந்த பதவிக்கான பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்க இருப்பதாகவும் மெக்காய தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். மகாயாரின் ஆளும் டிசா கட்சியினால் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதி தோமஸ் சோல்கோக் கையெழுத்திட்ட மறுநாளே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தம் நாட்டின் தலைவராக அவரது பதவிக்காலத்தை முடிவுக்கு கொண்டுவர இருக்கின்றது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2026 கால்பந்தாட்ட உலகக்கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி 2வது முறையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது. போட்டியின் முடிவில் அர்ஜென்டினா அணி தோல்வியை தழுவியதும் அணியின் தலைவரும் கால்பந்தாட்ட வீரருமான லியோனல் மெஸ்ஸி மைதானத்தில் மனமுடைந்து கண்ணீர் விட்ட காணொளியும் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது வாழ்நாளின் இறுதி கால்பந்தாட்ட தொடராக கருதப்பட்ட இந்த உலகக்கிண்ண தொடரில் கிண்ணத்தை தக்கவைக்க முடியாமல் போன ஏமாற்றத்தோடு அவர் 2வது இடத்திற்கான பதக்கத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது கண்கலங்கிய காட்சி உலகெங்கிலும் உள்ள கால்பந்தாட்ட ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேரம் 6:11 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் இன்றும் நாங்கள் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் அவை பற்றிய சிறப்பு விடயங்கள் பற்றி பேசிக்கொண்டு பாடல்களை வழங்க
1: இருக்கிறோம். உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முதலிலே கொண்டு வருகின்ற பாடல் டிஷ்யூம் என்ற திரைப்படத்தில் திமிரு. டிஷ்யூம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று. வைரமுத்து வரிகளில், காயத்ரி, விஜய் ஆண்டனி ஆகியோரது குரல்களில், விஜய் ஆண்டனியின் இசையமைப்பில் இந்த பாடல் இடம்பெறுகின்றது. இந்த பாடலிற்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னவென்றால், ஆரம்பமே ஒரு தொகையராவுடன் ஆரம்பமாகும். நீங்கள் கேட்ட அந்த வசனத்துடன் ஆரம்பமாகும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த வசனங்கள் பொதுவாக ஒரு கோர்ட் சீன், வழக்காடு மன்றத்தில் நீதிமன்ற காட்சிகளில் தான் சொல்லப்படுவதென்று கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வசனத்தை வைரமுத்து இந்த பாடலில் சேர்த்திருப்பார். இந்த பாடல் முழுவதுமே மிகச்சிறப்பாக ஒரு இயற்கையுடன் இணைந்த ஒரு வர்ணனையாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். காதலன் காதலி இருவரும் தமது உள்ள கிடக்கைகளை பூமி, சூரியன், பனித்துளி, கடல், நுரை என்று நாளாந்த வாழ்க்கையுடன் இணைத்து மிகச்சிறப்பாக இந்த பாடலை வைரமுத்து தந்திருப்பார். பூமிக்கு வெளிச்சமெல்லாம் நீ கண் திறப்பதனால், பூவுக்கு பனித்துளிகள் நீ முகம் கழுவுவதால், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் இந்த பாடலில் ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டு அது பற்றிய பல்வேறு சிறப்புகளை பற்றி அடுத்த பாடல் நிறைவிலே பேசுவோம்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

ஆமாம் நேர்களை, அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பல்வேறு விதமான இசை கோர்வைகள், குறிப்பாக இசைக்கருவிகளை விட குரல்களையே இசை கருவிகளாக பயன்படுத்தி இசையமைக்கப்பட்ட விஜய் ஆண்டனியின் ஒரு சிறப்பு மிக்க பாடல். அந்த பாடலில் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பாடல் 2006 வெளிவந்த திமிரு டிஷ்யூம் என்ற திரைப்படத்தில் பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் என்று ஆரம்பமாகின்ற பாடல். இந்த பாடலை பொறுத்தவரையில் இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்த பாடலில் இசைக்கருவிகள் என்பதை விட மெல்லிசை மற்றும் மேற்கத்திய கலவையில் விஜய் ஆண்டனி தந்த ஒரு சிறப்பு பாடல். குறிப்பாக அகபெல்லா மற்றும் கோரஸ் உக்திகளை பயன்படுத்தி இந்த பாடலை உருவாக்கியிருப்பார். பாடலின் தொடக்கமே எந்தொரு இசைக்கருவியும் இல்லாமல் ஆரம்பமாகும், தொகையராவுடன் ஆரம்பமாகும். இடையில் லிங்காலிக்கா லிங்காலிக்கா லிங்க என்ற அந்த குரல், மனித குரல் ஒலிகள் மூலம் இந்த பாடல் பெரிய இசை தாளத்தை கட்டை உருவாக்கியிருக்கும். மனித குரல்களை கொண்டே ஒரு தாளக்கட்டை உருவாக்கி அதற்கு மேல் முதன்மை பாடகர்களின் குரல்களை கொண்டு வரும் இந்த உக்தி மேற்கத்திய இசையில் மிகவும் பிரபலமானது. அதை விஜய் ஆண்டனி தமிழ் திரைப்பாடலில் மிக கச்சிதமாக பயன்படுத்தியிருப்பார். பாடல் முழுவதும் பின்னணியில் மென்மையான அகஸ்டிக் ட்ரம் மற்றும் கிட்டார் அங்காங்கே அருமையான நாதங்களை தந்திருக்கும். காதலின் மென்மையை உணர்த்துவதற்காக காதை துளைக்கும் கனமான தாளங்களை தவிர்த்து இதய துடிப்பை போன்ற ஒரு சீரான தாள அமைப்பை விஜய் ஆண்டனி இந்த பாடலில் கையாண்டிருப்பார். மிகச்சிறந்த குரல் தேர்வு இந்த பாடலுக்கு ஏற்ற ராகுல் நம்பியார் மற்றும் காயத்ரி ஆகியோரின் குரல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண் குரலின் கம்பீரமும் பெண் குரலின் மென்மையும் ஒன்றோடொன்று இணையும் அந்த ஹாமனி இந்த பாடலின் மெட்டை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கின்றது. விஜய் ஆண்டனியின் பாடல்கள் துள்ளல் இசையாகத்தான் பொதுவாக இருக்கும். ஆனால் இதில் வைரமுத்துவின் வரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரிகள் அந்த வசனங்கள் மிக தெளிவாக உச்சரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இசையின் சத்தம் மிக கச்சிதமாக குறைத்து வைக்கப்பட்டு அந்த வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றார் விஜய் ஆண்டனி. என்ற வகையில் அவருக்கு இந்த முயற்சியை பாராட்டு தெரிவிக்க வேண்டும். பூமிக்கு வெளிச்சமெல்லாம் பல ஆண்டுகளாக இருந்தும் இந்த பாடல் பொதுவாக அதிகம் பிரபலமாகாத பாடலாக இருந்தாலும் கேட்போரை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக இருந்திருக்கும். இந்த பாடலில் இருக்கக்கூடிய தொடக்கத்தில் வரும் லிங்காலிக்கா லிங்க என்ற வரிகள் எவ்வித இசைக்கருவிகளுமின்றி வெறும் மனித குரல்களால் மட்டும் ஒலிக்கப்பட்டிருக்கும். இந்த தொடக்கம் குரல் இசை கேட்பவரை உடனே பாடலுக்குள் மூழ்கடித்திருக்கும். அதைவிட இதுவரை துள்ளல் பாடல்களை பாடி வந்த பாடகர் ராகுல் நம்பியாருக்கு ஒரு மிகச்சிறந்த மெல்லிசை பாடலாகவும் இந்த பாடல் அந்த வேளையில் அமைந்திருந்தது. அதைவிட பூமிக்கு வெளிச்சமெல்லாம் சூரியனால், என் பூமிக்கு வெளிச்சமெல்லாம் உன்னுடைய கண்களால் போன்ற வரிகள் ஒரு காதலின் ஆழத்தை சொல்லியிருந்தது. காதலால் ஏற்படும் மாற்றங்களை இயற்கையோடு ஒப்பிட்டு வைரமுத்து எழுதிய வரிகளில் பல ஆயிரம் இருக்கின்றன. இந்த பாடலும் அதற்கு ஒரு பலம் சேர்த்திருக்கின்றது. இயக்குனர் சசி இந்த பாடலை ஆஸ்திரேலியாவின் அழகிய கடற்கரைகள் மற்றும் இயற்கைகளில் கொஞ்சம் இடங்களில் படமாக்கியிருப்பார். இந்த பாடலை பல்வேறு விதமான தாளக்கட்டுக்கள் மற்றும் இசைக்கருவிகள் ஆங்காங்கே ஒலித்திருக்கும். மனித குரல் ஒலிகள் இருந்திருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இசைக்கருவி மனித குரல் தான். லிங்காலிக்கா லிங்காலிக்கா என்பது பல்வேறு கோரஸ்களுடன் உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு தடினமான தாள மாத்தியமும் இல்லாமல் ஒரு தனித்துவமான தாள நயத்தை அந்த லிங்காலிக்கா கொண்டு வந்திருக்கும். ஒகஸ்டிக் மற்றும் பேஸ் கிட்டார் என்ற இரண்டு கிட்டார்களும் இந்த பாடலின் மென்மையான ஓட்டத்தை தருகின்றதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேபோல் இந்த பாடலில் ட்ரம்ஸ் எலக்ட்ரானிக் ரிதத்தை கொண்டு வருவதற்காக ஒகஸ்டிக் ட்ரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாடலின் பல்லவி மற்றும் சரணங்களின் போது மெதுவாக இந்த ட்ரம்ஸ் ஒலித்து கிளாப்ஸ் ஒலிகள் அவற்றையும் தந்திருக்கும். அது மட்டுமல்ல, இவை காதை தொந்தரவு செய்யாத வகையில் அமைக்கப்பட்டதுதான் விஜய் ஆண்டனிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. சிந்திசைசர், ஹீபோர்ட் இப்படி பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு நுணுக்கமாக பார்க்க போனால் பாடலின் நடுவே அரபி இசை பாணியை இந்த ஹீபோர்ட் ஊடாக விஜய் ஆண்டனி தந்திருப்பார். அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒளித்தோய்ந்தது. நேரம் இப்பொழுது 6:24. நாங்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இனிய இசை விருந்து.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா
9: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
10: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் அவற்றுக்கான சில தகவல்கள் என்பவற்றுடன் நாங்கள் 7 மணி வரை பயணிக்க இருக்கின்றோம். நேர்களது விருப்ப பாடல்களை 7 மணி தொடக்கம் 8 மணி வரை கேட்டு மகிழலாம்.

நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வருவது நியூ திரைப்படம். எஸ் ஏ சூர்யா இயக்கத்தில் வெளிவந்த மற்றொரு திரைப்படம் நியூ என்ற திரைப்படம். முதல் திரைப்படம் எஸ் ஏ சூர்யாவின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான். இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், கவிஞர் வாலி வரிகளில், எஸ்பிபி மற்றும் சுஜாதா மோகன் ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் வெளிவந்திருக்கும். எஸ்பிபி சுஜாதா இணைந்து கம்பீரமான துள்ளலான குரலுடன் சுஜாதாவின் மென்மையான குரலும் இணைந்து பாடலுக்குரிய பெரிய பலத்தை சேர்த்திருக்கும் இந்த பாடலே. எஸ்பிபி அவர்கள் தனது வழக்கமான சுட்டித்தனமான மற்றும் ரொமான்டிக் குரல் மோடுலேஷனை இதில் கையாண்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏ ஆர் ரஹ்மான் இந்த பாடலில் மேற்கத்திய பாப் இசை வடிவத்தை, ஒரு துள்ளலான தாள லயத்தை பயன்படுத்தியிருப்பார். முற்றிலும் நவீனமான இசையாக இருந்தாலும் பாடலின் சில இடங்களில் சங்கராபரணம், ஹரிகாம்போதி போன்ற பாரம்பரிய ராகங்களின் மெல்லிய சாயலையும் இந்த பாடலில் வடிவமைத்திருப்பார் ஏ ஆர் ரஹ்மான். கவிஞர் வாலி சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை போன்ற அன்றாட எளிய வரிகளை பயன்படுத்தி காதலை ஆழமாக வெளிப்படுத்தியிருப்பார். படத்தின் 8 வயது சிறுவன் திடீரென 28 வயது வாலிபனாக மாறும் அறிவியல் புனைகதை சூழல் என்பதால் உலகியல் விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஒரு சுற்றுள்ளலான மனநிலையை வரிகள் பிரதிபலிக்கும். திரையில் எஸ் ஏ சூர்யா மற்றும் சிம்ரன் எனர்ஜியான நடனம், கலர்ஃபுல்லான காட்சி அமைப்பும், 2000களின் இளைஞர்கள் 2K இளைஞர்கள் மத்தியில் இந்த பாடலை மிகப்பெரிய ஹிட் பாடலாக மாற்றின. இந்த பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கப் போகின்றோம். இன்று நிகழ்ச்சிகளில் ஒரு வித்தியாசத்துக்காக சில வித்தியாசமான பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது பாடலை கேட்டுக்கொண்டு அதை பாடலின் நிறைவில் மேலதிக விடயங்கள் பற்றி பேசுவோம்.

அந்த ஒளித்தோய்ந்த பாடல் நியூ திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதா மோகன் ஆகியோரது குரல்களில் ஏ ஆர் ரஹ்மானின் அருமையான தாளக்கட்டுடன் ஒழிக்க கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு ஏ ஆர் ரஹ்மான் பயன்படுத்திய தாள இசை கருவிகளில் பல அற்புதமான கருவிகளை பயன்படுத்தியிருப்பார். அதில் மிக முக்கியமானது அந்த பின்னணி குரல். அது ஏ ஆர் ரஹ்மானின் குரலாக இருக்குமோ என்று கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அந்த ரிதக்கட்டை மிக அருமையாக பின்னணி குரலாக ஒரு வாத்திய கருவியாக குரலை பயன்படுத்தியிருப்பார். ஆரம்பத்தில் விஜய் ஆண்டனியின் ஒரு பாடலை சொன்னோம். அந்த பாடலில் குரல் ஒரு இசைக்கருவியாக மாறியிருக்கும். இங்கும் அவ்வாறு ஒரு குரலை இசைக்கருவியாக பயன்படுத்தி மிக சிறப்பாக இந்த பாடல் மீட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த பாடலில் ஆங்காங்கே சில ராக பாவனைகள் இருந்தால், கரிகாம்போஜி போன்ற ராகங்களின் பாவனைகள் இருந்தாலும் பெரும்பாலும் மேலைத்தேய பாணி. ஆனால் மேலைத்தேய பாணியில் பாடல் ஒலிக்கப்பட்டிருந்தாலும் ஏ ஆர் ரஹ்மான் பயன்படுத்திய இசைக்கருவிகளை பார்த்தால் நினைத்தால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள். அவை பற்றி நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு பார்க்க இருக்கின்றோம்.

0: அந்த பாடல் 1971 ஆண்டு வெளிவந்த உத்தரவின்றி உள்ளேவா என்ற திரைப்படம், ரவிச்சந்திரன் காஞ்சனா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தின் வரிகளை ஆரம்ப வரிகளாக கொண்டிருக்கும். அதான் அந்த புத்தகமின்றி சொல்லித்தாரேன் வா, உத்தரவின்றி உள்ளேவா என்று கவிஞர் வாலிப கவிஞர் தனது வாலிப குறும்புத்தனங்களுக்கு ஏற்ப அந்த பாடலை தந்திருப்பார். இந்த பாடலில் பல்வேறு வரிகள் வாலியின் அந்த வாலிபத்தன்மைக்கு சான்றாக வெளிவந்திருக்க. சக்கரை இனிக்கிற சக்கர பாடலில் வாலி பயன்படுத்திய பல்வேறு விதமான அந்த வரிகள், கேள்விக்கு பதில் என்ன தெரியாது, கலங்கி நிற்கிறேன் புரியாது, நீ சொல்லு நீ சொல்லு தெரிஞ்சுக்கிறேன், 100 மார்க் இந்த பரீட்சையில் வாங்கி காட்டுகிறேன் என்ற அந்த வரிகள் பாடல் காட்சிகளுடன் இணைத்து பார்க்கின்ற போது எதற்கு அந்த பரீட்சை, எதற்கு அந்த மார்க்குகள் என்பது புரிய வர. நியூ திரைப்படம். இந்த பாடலில் ஏ ஆர் ரஹ்மான் ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம், நேரடி இசைக்கருவிகளை மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஒரு துள்ளல் தன்மையில் இந்த பாடலை தந்திருப்பார். இந்த சிந்திசைசர், கீபோர்ட்ஸ் போன்றன இந்த பாடலின் முழு மெட்டு மற்றும் பின்னணி மெலேடியை உருவாக்குவதற்கு ரஹ்மான் பயன்படுத்திய பிரதான ஆயுதமான ரோலன், ஜமஹா, நவீன ரக சிந்திசைசர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதைவிட பாடலின் தொடக்கத்திலிருந்தே கேட்கும் அதிவேகமான வெஸ்டர்ன் பாப் தாளங்கள், லூப்கள், ட்ரம்ஸ் லூப், ரிதம் அனைத்தும் கணினி மற்றும் டிஜிட்டல் ட்ரம்ஸ் மூலம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். மின்னணு தாள லயம் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மின்சார எலக்ட்ரிக் கிட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பேஸ் கிட்டார் இவற்றுடன் ஒகஸ்டி கிட்டார், பாடலின் மென்மையான சில பகுதிகளில் பின்னணியில் ஒகஸ்டி கிட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதைவிட புல்லாங்குழல், மேற்கத்திய தாளங்களுக்கு நடுவே பாடலின் சில சரணங்களுக்கு இடைப்பகுதிகளில் இந்திய தன்மை கொண்ட இந்த புல்லாங்குழல் சேர்க்கப்பட்டிருக்கும். பிரஸ் ட்ரம், ட்ரம்பெட் போன்றன பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அதேவேளை சக்ஸபோன் போன்ற காட்டுக்கருவிகளைப் போல் ஆங்காங்கே சுருக்கமாக பயன்படுத்தியிருப்பார்கள். இதைவிட இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளில் நேர்கள் நேரடியாகவே அந்த காட்சியை பார்க்கின்ற போது புரிந்திருப்பீர்கள். குரல் ஒரு மிக முக்கியமான இசைக்கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். கடம், தபேலா, சிம்பிள்ஸ், இதைவிட தவில், மேளம், தாளம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். டோலக், நாதஸ்வரம், ட்ரம்ஸ், செனாய் என்று பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டு அத்தனை கொஞ்சம் மெருகூட்டப்பட்டு கேட்கின்ற போது இது தவிலா என்று ஐயத் தோன்றும். ஆனால் தவில் என்பது ஒரு இடத்தில் தெளிவு வரும். இந்த பாடலில் ஒரு வரியில் வரும் ஒரு இடத்திலே கவிஞர் வாலி அந்த தவில் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்ற போது உண்மையான தவில் வாசம் அந்த இடத்தில் வரும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஓரளவு இது தவில் என்பதை ஊகிக்க முடியும். ஆனால் தவிலையும் இவர் பயன்படுத்தி வேறு விதமான நுணுக்கங்களின் அடிப்படையில் அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டதுதான். அது தவிலா பிரம்மா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படும். தவில் பயன்படுத்தப்பட்டது, நாதஸ்வரம் பயன்படுத்தப்படுது. பாடல் காட்சியை நீங்கள் பார்க்கின்ற போது இந்த தவில், நாதஸ்வர, செனாய் போன்ற அந்த இசைக்கருவிகள் அதில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். கிட்ட வந்து தட்டுனா கேட்காதையா தவிலு, அது கேட்டா தட்டும் விரல் என்ற அந்த வரி தவில் பயன்படுத்தப்பட்டதை தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த இசையில் ஏ ஆர் ரஹ்மான் என்ற அந்த பாடலை எஸ்பிபி பாடிய விதம், அதேபோல் சுஜாதா மோகன் பாடிய விதங்கள் என்பன கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆரம்பத்தில் இது எஸ்பிபியின் பாடலா என்று கேட்க தோன்றும். பின்னால்தான் எஸ்பிபியின் குரல் மெல்ல வெளிப்படும். ஆரம்பத்தில் அது வெளிப்பட்டதை அறிய மாட்டீர்கள். என்ற வகையில் நியூ திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:44. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்கள் கீத சொந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். தொடர்ந்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் அன்பே ஆர்வீரே திரைப்படத்தில் ஒலித்த பாடல் ஒன்றும். அன்பே ஆர்வீரே திரைப்படத்தில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த பாடலுக்கும் ஏ ஆர் ரஹ்மானது இசை மிகப்பெரிய ஒரு சிறப்பை சேர்த்திருக்கும். அன்பே ஆர்வீரே திரைப்படம் 2005 வெளிவந்தது. எஸ் ஜே சூர்யாவின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பழனி பாரதி, நிலா, ஊர்வசி மற்றும் சண்டான பாரதி, சந்தானம் என்று பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்துக்கான இசையினை ஏ ஆர் ரஹ்மான் தந்திருப்பார். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வாலி வரிகளை எழுதியிருப்பார் அனைத்து பாடல்களும். வாலி பொதுவாக ஏ ஆர் எஸ் ஏ சூர்யா திரைப்படங்களுக்கு வாலி தான் பெரும்பாலும் பாடல் எழுதுவதுண்டு. இருவருக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இவரது பெயரில் எஸ் ஏ சூர்யா ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார். வாலி என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளிவந்தது நீங்கள் அறிவீர்கள். அவ்வளவு அவர் மீது தீராத பற்று கொண்டவர் எஸ் ஏ சூர்யா. அந்த வகையில் வாலியின் வரிகளில் வெளிவந்த அந்த அன்பே ஆருயிரே திரைப்படத்தில் இடம்பெற்ற மரங்கொத்தியே மரங்கொத்தியே என்ற பாடல்தான். இந்த மரங்கொத்தியே மரங்கொத்தியே என்ற பாடல் கீரவாணி என்ற ராகத்தில் இடம்பெற்றிருக்கும். புகழ்பெற்ற கீரவாணி ராகத்தை இந்த திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இன்னொரு பாடலுக்கும் பயன்படுத்தியிருப்பார். மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் என்னை என்ற பாடலும் அதே கீரவாணி ராகத்தில் இடம்பெற்றிருக்கும். சங்கர் மகாதேவன், வசந்தரா தாஸ், டாப் ஷாலினி பிளேஸ் போன்ற பலர் இந்த பாப் ஷாலினி போன்ற பாடகர் பாடகிகளை பயன்படுத்தி இந்த பாடலை மெட்டமைத்திருப்பார் ஏ ஆர். இதில் கீரவாணி ராகம் மிக நவீனமான மேற்கத்திய பாப் மற்றும் ராப் இசையோடு கலந்து ஒரு மிக சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடலை மாற்றியிருக்கும். ஏ ஆர் ரஹ்மானின் பல்வேறு விதமான அந்த தனித்துவமான இசை பரிசோதனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த களமாக இந்த பாடலை பயன்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கர்நாடக இசையின் மென்மையான கீரவாணி ராகத்தை அதிவேக வெஸ்டர்ன் பாப் மற்றும் ஹிப்ஹாப் இசையுடன் ஏ ஆர் ரஹ்மான் கலந்திருப்பது இந்த பாடலின் முதல் சிறப்பு. ஒரு துள்ளலான எலக்ட்ரானிக் பீட்ஸ் மற்றும் சர்வதேச தரத்திலான சிந்திசைசர் ஒலிகள் இந்த பாடலில்

0: ஆமாம் நேர்களே, அந்த பாடலும் அந்த குரல் பின்னணி இசை. இன்று நாங்கள் கொண்டு வந்த மூன்று பாடல்களிலும் ஆரம்ப பாடல்கள் மூன்றிலுமே குரல் பின்னணி இசையாக இடம்பெற்றிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதான் இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். ஒளியின் தரம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஏ ஆர் ரஹ்மான் ஒரு பின்னணியில் ஒலிக்கும் சிறிய சத்தமும் மிக தெளிவாக கேட்கின்ற வகையில் இந்த பாடலுக்கு இசையினை வழங்கியிருப்பார். பொதுவாக ஏ ஆர் ரஹ்மானின் பாடல்களில் ஒலிகள் இசைகள் தெளிவில்லை என்ற ஒரு சிறிய குறை இருக்கும். ஆனால் அப்பட்டமாக மிக தெளிவாக இந்த பாடலை செதுக்கியிருப்பார். இந்த பாடலின் இசைக்கோர்ப்பு காட்சி அமைப்பு இரண்டும் மிக சிறப்பாக இருந்திருக்கும். மரங்கொத்தியே பாடல் வந்து நவீன ஒரு வெஸ்டர்ன் ஃபியூசன் பாணி பாடலாக ஏ ஆர் ரஹ்மானால் இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நேரடி இசைக்கருவிகளை விட நவீன எலக்ட்ரானிக் மற்றும் சிந்திசைசர் தொழில்நுட்பங்களை மிக அதிகம் பயன்படுத்தியிருப்பார். எலக்ட்ரானிக் மற்றும் கீபோர்ட் கருவிகள், எலக்ட்ரானிக் சிந்திசைசர், மியூசிக் கீபோர்ட் பாடலின் தொடக்கம் முதல் இறுதி வரை புதுமையான ஒலிகள் பலவற்றை கொண்டு வந்திருக்கும். மெல்லிசை லேயர்கள் அனைத்தும் இந்த கருவிகள் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கும். அதைவிட எலக்ட்ரானிக் ட்ரம் சீக்வென்சர், அதிவேகமான மற்றும் துள்ளலான வெஸ்டர்ன் பீட்ஸ் அமைப்பதற்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேபோல் ஹீக் ட்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரம் வகையும் பயன்படுத்தியிருப்பார். இதைவிட தாளவாத்தியங்களை பொறுத்தவரை பேஸ் ட்ரம், பாடலுக்கு வலுவான ஹிப்ஹாப் மற்றும் பாப் அடித்தளத்தை தரும் கனமான தாளங்களை தந்திருக்கும். ஆங்காங்கே பாடலின் வேகத்தை கூட்ட பயன்படுத்த பல்வேறு வகையான டிஜிட்டல் தாள ஒளிக்கலவைகள் இடம்பெற்றிருக்கும். இதைவிட எலக்ட்ரிக் கிட்டார் பாடலின் பின்னணியிலும் சரணங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலும் துடிப்பான வெஸ்டர்ன் உணர்வை கொண்டு வருவதற்காக எலக்ட்ரிக் கிட்டாரை பயன்படுத்தியிருப்பார். ஒகஸ்டிக் கிட்டார் சில மென்மையான பகுதிகளில் லேசான கிட்டார் ஒலிகள் பின்னணியில் வந்திருக்கும். அது ஒகஸ்டிக் கிட்டார். இதைவிட மனித குரல் இந்த பாடலில் ஒரு மிகப்பெரிய வோக்கல் பெர்க்யூஷன் என்று சொல்வார்கள். பாடலின் மனித குரல்கள் ஒரு முக்கியமான இசைக்கருவி போல எல்லா இடங்களிலும் பாடலின் ஆரம்பம் முதல் பல்லவி, சரணம், இன்டலூட் என்ற அனைத்து இடங்களிலும் அந்த மனித குரல் மிக சிறப்பாக, அதனால் தான் நாலு பாடகர்கள் பாப் ஷாலினி, வசந்தராதாஸ், பிளாசி, சங்கர் மகாதேவன் என்று பலரும் இணைந்து இந்த பாடலை தந்தார்கள். பிளாப்ஸியின் அதிவேக ராப் வரிகள் பின்னணியில் வரும் மூல்பெக்கார், வனேபிய மூல்பெக்கார், வோக்கல் லூப்ஸ் இப்படி போன்ற ஒலிகள் அடிக்கடி வந்து சென்றதை பார்த்தீர்கள். வனேபிய மூல்பெக்கார் என்ற அந்த வரி பாடலின் முக்கிய தாளக்கட்டாக அதை மாற்றியிருப்பார் ஏ ஆர் ரஹ்மான். என்ற வகையில் ஒரு நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப ஏ ஆர் ரஹ்மான் தந்த பாடல். இன்று கொஞ்சம் வித்தியாசமான பாடல்களை கொண்டு வந்தோம். மேண்டலின், கிக் ட்ரம்ஸ், ட்ரம், சிம்பிள் செனர் ட்ரம், டேப் போன்ற கருவிகளையும் ஏ ஆர் ரஹ்மான் நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார். இன்று கொண்டு வந்த பாடல்கள் எல்லாமே வளமையாக எங்களது கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்புகின்ற பாடல்களுக்கு கொஞ்சம் வேறு பாடானவை. பெரும்பாலும் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களை கொண்டு வந்து தான் நாங்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்புவதுண்டு. அது தொடர்பாக நேயர்கள் மத்தியில் ஒரு சின்ன கவலை இருக்கின்றது. ஒரே இசைஞானி இளையராஜாவின் பாடல்களா, ஏ ஆர் ரஹ்மான், விஜய் ஆண்டனி இவர்களது பாடல்களை பற்றியும் இவர்களது பாடல்களை கொண்டு வந்தும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் நோக்கத்திலே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அவர்களது பாடல்களை கொண்டு வந்தோம். பாடல்கள் பிடித்திருந்தால் நிச்சயமாக நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களிடையே அவை பற்றி பேசலாம். நேரம் 7 மணி, நேர்கள் இணைந்திருந்தது கீத சந்தங்கள் நிகழ்ச்சி. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் காற்றலை வழியே இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 1 மணி பொழுதும் நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன.
1: மனத்தியால செய்திகள், CMR Tamil HD Avali News.
2: பேருந்துகள் உட்பட்ட பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் அனைத்து வாகனங்களினதும் வீதி தகுதியை பரிசோதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. வட இந்திய மீனவர் சமூகங்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மீன்வளம், நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சகம் 1 ஏக்கர் கடல் வெள்ளரி வளர்ப்பு திட்டங்களுக்காக 120 பயனாளிகளுக்கு பரிந்துரை கடிதங்களை வழங்கி திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுணம் பகுதியில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தின் பொதுச்சபையை விரைவாக கூட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இனிய வாழ்வு இல்லத்தின் பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறுதிப்போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தற்பொழுது நாட்டில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான மர்ம மரணங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்று வலியுறுத்தி வருகின்றது. உண்மையான தலைமைத்துவம் என்பது பதவிகளோ அல்லது அதிகாரமோ அல்ல என்றும் பொறுப்புணர்வோடும் பரஸ்பர பரிவோடும் பிறரின் நலனுக்காக செயலாற்றுவதே ஆகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதாள கட்சியின் நாடாளுமன்ற முற்றுகை பேரணியை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களினால் டெல்லியில் 5 மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த உத்தரவு வரும் வரை அவை செயற்படாது என்றும் டெல்லி மெட்ரோ தகவல் வெளியிட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் 2,576 கோடி ரூபாயில் 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2026 ஜூன் 28 ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியின் 135 அத்தியாயத்தில் மழையின் ஒவ்வொரு துளியையும் சேமித்து இந்தியா முழுவதிலும் நீர் சேமிப்பு உத்வேகம் தொடர்வதை உறுதி செய்யுமாறு பிரதமர் குடிமக்களை கேட்டுக் கொண்டார். கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பி எ போலியேவ் அல்பர்டாவுக்கான தனது பொது வாக்கெடுப்பு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் டேனி லாய்டை நியமித்திருக்கின்றார். எபோலா வைரஸ் பரவுவதை தடுக்கும் முயற்சியாக கடந்த 21 கொங்கோ ஜன்னாய் குடியரசில் இருந்த வெளிநாட்டினர் கனடாவுக்குள் நுழைவதை கனடாவின் பொது சுகாதார முகமை தற்காலிகமாக தடை செய்துள்ளது. வரும் நாட்களில் மோசமான காற்று மாசுபாட்டுக்கு தயாராக இருக்குமாறு பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களை கனடாவின் சுற்றுச்சூழல் துறை எச்சரித்திருக்கின்றது. பிரித்தானிய சிறைகளில் உள்ள கைதிகளின் நெரிசலை குறைப்பதற்காக தொழிலாளர் கட்சி அரசாங்கம் வகுத்துள்ள திட்டத்தின் கீழ் சுமார் 2,500 பாலியல் வன்கொடுமையாளர்கள் மற்றும் சிறுவர் பாலியல் குற்றவாளிகள் செப்டம்பர் ஆரம்பத்தில் விடுவிக்கப்படுவது தொடர்பில் கன்சர்வேட்டிவ் கட்சி எச்சரித்துள்ளதாக தி டெலிகிராப் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கட்டார் வழங்கிய ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை அதன் முழுத்திறனையும் சோதித்து உறுதிப்படுத்துவதற்காக சுமார் 1 காலத்திற்கு பயன்பாட்டிலிருந்து விலக்கி வைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் மோதல்கள் 9 நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் இன்று மசகு எண்ணெயின் விலை ஒரு கொள்கலனுக்கு $90 என்ற அளவை தாண்டியிருக்கின்றது. ஈரான் தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து குவைத்தில் உள்ள அல் சுஃபியா மின்சார மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீப்பிடித்து அது எரிவதாக பிராந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம்.

நேர்களை, உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் சிறந்த வீரர்களுக்கான கோல்டன் போல் விருது நேற்று ஸ்பெயின் அணியின் கேப்டன் ரோட்ரிக்கு கிடைத்தது. ரோட்ரிக்கோ என்று அழைக்கப்படுகின்ற ரோட்ரி அந்த மிகச்சிறந்த வீரருக்கான கோல்டன் போல் விருதை பெற்றுக் கொண்டார். அர்ஜென்டினாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு விருதுகள் உடனடியாகவே வழங்கப்பட்டன. கோல்டன் விருதுகள் வென்ற வகையில் கோல்டன் பூட், 10 கோல்கள் அடித்த பிரான்ஸ் அணியின் கிலியன் எம்பாவே பெற்றுக் கொள்கின்றார். கிலியன் எம்பாவே தொடர்ச்சியாக இரண்டாவது தடவையாக 2022 ஆண்டு கட்டாரில் நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலும் கிலியன் எம்பாவேக்கு கோல்டன் பூட்ஸ் கிடைத்தது. இப்பொழுது மீண்டும் 2026 ஆண்டு 10 கோல்கள் அடித்த அந்த பிரான்ஸ் அணியின் கிளியன் எம்பாவே மீண்டும் ஒரு முறை கோல்டன் பூட்டுக்கு சொந்தக்காரனாக மாறியிருக்கின்றார். அதேபோல் கோல்டன் கிளவ் ஸ்பெயின் அணியின் கோல் கீப்பர் உனை சைமனுக்கு வழங்கப்பட்டதை ஏற்கனவே அறிவித்திருந்தோம்.

பாற்றி பாற்றி நீ

0: பாட சின்ன வீடு அமைஞ்சு கரையில, முருகனுக்கு வீடு இருக்கு ஆறு மலையில. நம்ம தலைவனோட சின்ன வீடு அமைஞ்சு கரையில.
1: ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்சன்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155-416-268-0155.
2: Last minute le closing jeda Pradesh Chellathukku thanks.
3: Chellam illa dad, Selvam.
2: Sari sari.

0: நேர்களை, இந்தியாவின் மிக சிறிய மாநிலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது சிக்கிம். அதேவேளை மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள மாநிலமாகவும் இந்த சிக்கிம் விளங்குகின்றது. இந்த சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு 27 பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிக்கிமில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சுரங்கப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் சிக்கிக்கொண்ட 27 பேரை மீட்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும், இந்த முயற்சி கைகூடும் வரை தொடர்ச்சியாக இவர்களை மீட்கும் பணி பல்வேறு விதமான புதிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி இவர்களை மீட்கும் முயற்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. சிக்கிமின் நம்சி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போதுதான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ச்சியாக கடும் மழை பொழிந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் இந்த கடும் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும், இதில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச், ரவுஜ்ரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருவதாகவும், இந்த மழையுடன் நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள், வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும், வெள்ளமற்ற நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 72 மணி நேரத்துக்கு மழை மேலும் நீடிக்கும் என்று இப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது.
1: CMR, Tamil FM, 101.3. The music you want.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: இலங்கை வரலாற்றில் இடம் பிடிக்கப்படும் சபாநாயகர் என்று, இப்போது சபாநாயகரை இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பிவிதுருகில உரிமைய கட்சியின் தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பிவிதுருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்வில சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் 10 ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும், அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை, எங்களது தொலைபேசி பரிவர்த்தனையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது அந்த தொலைபேசி பரிவர்த்தனை தொடர்பான பழுதுபார்த்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழுதுபார்த்த பின்னர் நேர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் எங்களது தொலைபேசி பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்கள் பாடல்களுடன் நேர்களை இணைப்பது கடினமாக இருக்கின்றது. நாங்கள் தொலைபேசி தொழில்நுட்ப பிரச்சினை சரிபார்க்கப்பட்டவுடன் நேர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம்.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2
3: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்கசியமார் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர்களை எங்களது தொலைபேசி பரிவர்த்தனைகளில் ஏற்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்களை நிகழ்ச்சியில் இணைக்க முடியவில்லை. தொலைபேசி பரிவர்த்தனைகள் சீர் செய்யப்பட்ட பின்னர் பாடல்கள் மற்றும் எங்களது நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியில் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் விடயங்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பிரதானமாக இன்று ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நிறைவு பெற்றாலும் அது பற்றிய பல்வேறு விதமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி இடையிடையே உங்களுக்கு அறிய தருவோம். இப்பொழுது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் மட்டும் அவசரம் காட்டுவது சர்வாதிகார போக்கின் அறிகுறி என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன சாடியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்கட்சியின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இந்த கருத்தை ராஜித சேனாரட்ன தெரிவித்திருக்கின்றார்.

வணக்கம், நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

இலங்கையின் கடற்படையின் புதிய கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கா சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். குறித்த கலந்துரையாடலானது 20/7/2026 ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடற்படை தளபதியாக பதவியேற்றுள்ள வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்.

அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 7:48 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். எங்களது தொலைபேசி பரிவர்த்தனையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்களை நிகழ்ச்சியில் இணைக்க முடியவில்லை. காத்திருங்கள், சரி செய்யப்பட்ட பின்னர் நேர்களை இணைத்துக் கொள்வோம். எண்ணெய் வளம் கொண்ட கார்த்தீவை கைப்பற்ற தரைவழி தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் கார்த்தீவில் உள்ள முக்கிய எண்ணெய் வளம் நிறைந்த பகுதியை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சிக்கும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தரைவழி தாக்குதலை நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை ட்ரம்பின் உத்தரவின் பேரில் அதனை தன்னுடைய கட்டுக்குள் எடுத்துக்கொள்வதற்கான திட்டங்களில் அமெரிக்க இராணுவம் தீவிரத்துடன் இப்பொழுது ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்க வீரர்கள் தரைவழியே தாக்குதலில் ஈடுபட்டால் அவர்களை வரவேற்பதற்காக ஈரான் மக்கள் தயாராக காத்திருக்கின்றனர். அமெரிக்க வீரர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள். அவர்களின் வருகைக்காக அந்த பகுதிகளில் நிறைய பேர் ஆவலுடன் உள்ளார்கள் என்றும் இப்போது ஈரான் தரப்பில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.

0: listening to CMR Tamil HD.
1: இன்று கனடாவின் வன்கூவர் தீவு அருகே ஆழ்கடல் பகுதியில் 5.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை இரவு உள்ளூர் நேரப்படி 11:41 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. வன்கூவர் தீவின் வடக்கு முனையில் அமைந்துள்ள போர்ட் ஹார்டி பகுதிக்கு தென்மேற்கே 219 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பரப்பிற்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. வன்கூவர் தீவுக்கு அருகில் அடிக்கடி இவ்வாறான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது பொதுவானது என்றும் சொல்லப்படுகின்றது. அதை மட்டுமல்ல, கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள கிம்பர்லி நகரின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ கட்டுப்பாடின்றி வேகமாக பரவி வருவதால் நகர் முழுவதற்கும் வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நகர எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கையை 9,000 குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேற தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் பல இடங்களிலும் இப்போது இந்த கோடை காலத்தில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருவதனால் இவ்வாறான அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை கனடாவில் பல பிரதேசங்களில் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது.